0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நினைத்தாலே கனவு நிறைவேறாது, நித்தமும் போராடணும், அப்போதான் நிறைவேறும். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல் தேடி கொண்டு வந்திருக்கேன். அதில் எதையுமே ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு கனவு இருக்குங்க. ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இன்னொருத்தருக்கு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும், இன்னொருத்தருக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இன்னும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும், இன்னும் ஒரு சில பேருக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது அப்படி மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். ஆனால் கனவு காண்றப்போ எல்லாம் பெரிய ஆளுங்க தான். ஆனால் அந்த கனவுக்காக தினமும் உழைக்கணும் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து தப்பு பண்ணிடுறோம். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி நம்ம நினச்சி அதை தள்ளி போட போட நம்மளுடைய கனவுகளும் வந்துட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செஞ்சாலும் சரி அன்னைக்கே செஞ்சுட்டு அதுக்கான முயற்சியை அன்னைக்கே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்ச இடத்துக்கு போகும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துட்டு இருக்கோம், ஒரே மேகமூட்டத்தோட தான் இருக்குது. பார்த்தா மார்னிங்கே வந்துட்டு மழை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நேரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியம் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும், ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலாக காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே அடி மதுரை பக்கம் போற புள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்த சூப்பரான ஒரு பாடு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்தில் வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தேன் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு எல்லாத்துமே தேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த தேன் வந்துட்டு கடந்த வாரத்தில் 220 ரூபாய்க்கு விற்பனையாக இருந்திருக்குது, இந்த வாரமும் அதே விலையில் தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. தேனுடைய விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மொத்த விலையில் 1 லிட்டருக்கு வந்துட்டு 220 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 336 ரூபாய்க்கும் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. தேவை அதிகரிக்கிறதுனால இந்த விலையை வந்துட்டு தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெய் இருக்கு இல்லையா, நெய் வந்துட்டு கடந்த வாரத்தில் 790 ரூபாய், இந்த வாரம் 800 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது, அதாவது 10 ரூபாய் வந்துட்டு அதிகமாக இருக்குது. பால் உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதுனால நெய்யுடைய விலை உயர்ந்து காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி உள்ளிட்ட பண்டிகைகளுமே வர இருக்கிறதுனால நெய்யுடைய விலை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 220 ரூபாய், இந்த வாரம் 15 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 5 ரூபாய் கம்மியாக இருக்குது. கொப்பரை விலையுடைய உயர்வால் தேங்காயுடைய எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த விலை வந்துட்டு தொடர்ந்து உயர்ந்து காணப்பட்டிருக்குது அப்படின்னும், 15 கிலோ டீன் தேங்காய் எண்ணெய் 3450 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. சிறிய ஏற்ற இறக்கத்துடன் தான் இந்த விலையை தொடர வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 52 ரூபாய், கத்தரிக்காய் 45 ரூபாய், வால் கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்காங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், பூஷவரை 65 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பழங்களில் புவன் வாழை 55 ரூபாய், தேன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாலி 65 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 24 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் காட்டுஞ்சலுடைய வச்சு செய்ய போகிற அப்படி மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சுட்டுலாம்.
4: ஓ, வா போலாமே.
3: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
4: அதுவா என்ன, காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
5: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: அடுத்த வருஷத்துலேருந்து, அதாவது 2027 ஒரு வருஷத்துக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம் அப்படி மாதிரி தாங்க ஒரு அப்டேட் வந்திருக்குது. இது பொங்கல் முதல் அமலுக்கு வரும் அப்படி மாதிரியும் அரசு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்குது. இதனால மாற்று எரிபொருள் பயன்படுத்துவதாலும் கேஸ் சிலிண்டருடைய விலை அதிகமாக இருக்கிறதுனாலும் பொதுமக்கள் தங்களுடைய வருவாயில் இருந்து கூடுதல் தொகையை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இதை கருத்தில் வச்சுக்கிட்டு கேஸ் சிலிண்டருக்கு செலவழித்து வரக்கூடிய தொகையை அவரவர் அந்த வங்கி கணக்கிலேயே செலுத்தணும் அப்படிங்கிற அரசு முடிவு செஞ்சிருக்குது அப்படின்னும், முதல் கட்டணமாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த சிலிண்டருக்கான தொகை வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னும், எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட இருந்து இதற்கான பட்டியல் பெறப்படும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தால் 1.30 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னும், ஒரு வருஷத்துக்கு 2.50 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் வருமானம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுவதற்கான ஆயத்த பணிகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை அப்போ செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னும், இந்த திட்டத்திற்கு ஆண்டுதோறும் தோராயமாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படி மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர பொங்கல் பண்டிகையிலிருந்து இந்த ஒரு திட்டம் வந்துட்டு அமலுக்கு வரப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக 3 சிலிண்டர்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு இலவசமாக கொடுக்க போகிறாங்க அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்க போகுது அப்படின்னா. இப்போ அடுத்ததாக இப்போ உங்களுக்காக ஜெலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை எண்ணான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ 3 சுங்கச்சாவடிகளில் தானியங்கி கட்டண வசூல் முறை வந்துட்டு அமல்படுத்த போகிறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் முதல் முறையாக பரனூர் உட்பட 3 சுங்கச்சாவடிகளில் தானியங்கி கட்டண வசூல் முறை 2 வாரங்களில் தொடங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 77 சுங்கச்சாவடிகள் இருக்குது. முன்பணம் கட்டி வாகனங்களில் ஒட்டப்பட்டு வரக்கூடிய ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது மூலமாக சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளரின் வங்கிக் கணக்கிலிருந்து மனிதர்களின் மேற்பார்வையாளரையுடைய பணம் வசூலிக்கக்கூடிய முறை வந்துட்டு இப்போ அமலில் இருந்துட்டு வருது. இனி ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் வழியாக தானியங்கி முறையில் கட்டணம் வசூலிக்கக்கூடிய முறை அமல்படுத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 வாரங்களில் அமலாக இருக்குது இந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு அடுத்த பரனூர், சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த நிமிலி, ராணிப்பேட்டை மாவட்டம் சென்ன சமுத்திரம் ஆகிய 3 சுங்கச்சாவடிகளில் தானியங்கி முறையில் கட்டண வசூல் முறை அமல்படுத்தப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சுங்கச்சாவடி அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன கேமரா வாகனத்தின் பதிவு எண்ணையும் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரையும் படம் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு கேமரா வந்துட்டு பொருத்தப்படும் அப்படின்னும், அதுக்கப்புறமா ஃபாஸ்டாக் கணக்கிலிருந்து சுங்க கட்டணம் தானாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனம் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றாலும் சரி, இல்லை சுங்கச்சாவடியிலிருந்து 500 மீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே கட்டணம் எடுக்கப்படும் அப்படின்னும், வர 2030 அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் இந்த புதிய தானியங்கி முறை அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,970 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 119,760 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு, அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 265 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 265,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே நேரத்தில் இப்போ முட்டையோடைய விலை 5.20 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளியோடைய விலை அதே நேரத்தில் முட்டையோடைய விலையுமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ முட்டையோட விலை கடந்த நாட்களை விட இப்போ கம்மியாகி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு நல்ல அப்டேட் தான் வந்துருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ 177 நாட்களுக்கு அப்புறமா நீரிருப்பு 50 TMC ஆக இப்போது அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையோடைய மொத்த நீர்மட்டம் எவ்வளோ அப்படின்னா 120 அடி, நீரிருப்பு 93.47 TMC. கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 50.16 TMC இருந்த அணையோடைய அதிகமாக இருக்குது. அணையோடைய நீரிருப்பு 107.8 நாட்களுக்கு அப்புறமா நேற்று 50.07 அடியாக இருந்திருக்குது. வினாடிக்கு 12,231 கனஅடியாக நீர் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் நம்ம சேலம் மேட்டூர் அணையோடைய இன்னைக்கான நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, மேட்டூர் அணையோடைய நீர்மட்டம் 87.67 அடியாக இருந்திருக்குது. வினாடிக்கு 12,231 கனஅடியாக நீர் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் பக்கமே வந்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்த உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் அப்டேட்டா என்ன வந்திருக்குது அப்படின்னா, கோவை மாவட்டம் அதுக்கப்புறமா நீலகிரி பகுதிகளில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பத்தி சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை வந்துட்டு நிலவிட்டிருக்குது அப்படின்னும், அதனால இன்னைக்கு கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களையுமே இன்னும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேலத்துக்குமே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டுருக்கோம், இன்னுமே சூரியன் வந்த பாட்டை காணோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக இன்றைக்கி மழை வரும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ எதுக்கும் வந்துட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கூடயே ஒரு இன்கோட்டு சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டவங்க கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. அதே மாதிரி இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால கொடையோ ரெயின்கோட்டோ வந்துட்டு மறக்காமல் எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, ஒலிம்பிக் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும், ஒலிம்பிக் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி டாட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில், முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களும் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டுலாம்.
2: ஓ வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன, காஃபி ரீச் வந்துடக்கூடாது இல்ல
3: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
5: அதுவா காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து பேருந்துகளையுமே பெண்களுக்கு இலவச பயணம் அப்படி மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ், எஸ்எஸ்எஸ், எல்எஸ்எஸ், அதுக்கப்புறமா டிலக்ஸ் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் எந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு மகளிராக இருந்தாலும் போக்குவரத்து கட்டணத்தால் தங்கள் வாய்ப்புகளை இழக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு சிந்தனையை மனதில் வைத்துக்கொண்டு அப்போ மகளிருக்கு கட்டணமில்லா பயண திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது அப்படின் சொல்லியிருக்காங்க. காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்னைக்கு இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்க. அதுபடி முதல் கட்டமாக மாநகரம் நகரப்பகுதிகளில் இயங்கி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படும் அப்படின்னும், மாவட்டங்களுக்கு இடையே பயணம் செய்வதற்காக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகள் மகளிர் இலவச பயணங்களை மேற்கொள்ளலாம். இந்த வெற்றி பயண திட்டம் மற்ற பேருந்துகள்ல படிப்படியாக கூடிய விரைவில் விரைவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே திருநங்கைக்கு கடனமில்லா பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் வாயிலாக ஆண்டுதோறும் 6,000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர அக்டோபர் 2 அப்புறமா அனைத்து பேருந்துகள்லையுமே மகளிருக்கு வந்துட்டு இலவசம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னென்ன திட்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுற யார் அப்படின்னா கரோனினா, அவங்க வந்துட்டு இளம்பிள்ளை பகுதியிலேருந்து இன்றைக்கி அவங்களுடைய பிறந்தநாளை வந்துட்டு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கரீனா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அடையணும்னு வந்துட்டு நல்லா பண்ணணும் அப்படி மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பீங்களே, அதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குளத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். தேவர் உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்கள்
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி இருக்கு இல்லையா, சேலம் அஸ்தம்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் நுரையீரல் சுகாதார முகாம் ஒன்று நடந்திருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் அரசு கலைக்கல்லூரியுடைய நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நேற்று கல்லூரி வளாகத்தில் நுரையீரல் சுகாதார முகாம் நடந்திருக்குது. இதில் வந்துட்டு கல்லூரி முதல்வர் அவர்கள் முகாமை துவக்கி வச்சுருக்காங்க. சுவாச சிகிச்சை தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்துட்டு ஜீவன் பாரதி, அதுக்கப்புறமா ஸ்ரீகலை வாணி ஆகியோர் வந்துட்டு நுரையீரல் ஆரோக்கியம் மற்றும் சுவாசம் குறித்த விழிப்புணர்வு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதில் மாணவர்களுடைய நுரையீரல் செயல்பாட்டை பரிசோதிக்கக்கூடிய வகையில் இலவச ஸ்பைரோமெட்ரியும் பரிசோதனையுமே வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த நுரையீரல் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நம்முடைய அந்த மூச்சு விட அந்த பம்பிங்கும் வந்துட்டு அங்கே தான் நடக்குது. இதை வந்து நம்ம புகைப்பிடித்தல் இல்லைனா வந்து மருந்து இருந்ததால் இது மாதிரியான கெட்ட விஷயங்கள் மூலமாக நாம் வந்து அதை மாசடைய விடாமல் நம்ம நல்ல சத்தான உணவுகள் சாப்பிட்றது, கீரைகள் சாப்பிட்றது, அப்புறமா உடம்பில் அந்த ரத்தத்தை தூய்மை செய்யக்கூடிய பீட்ரூட்டு, கேரட்டோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பு கடைசரிக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணியிலேருந்து 3 மணிக்குள் இருப்பாகக்கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க. நாகராஜ் அவங்களோட உங்களுக்காக நிறைய ஹெல்த் டிப்ஸ் நிறைய வந்து ஹெல்த் நிறைய டிப்ஸ் வந்துட்டு கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணியிலிருந்து 3 மணிக்கு நாகராஜ் அவங்களோட. அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நீர் பற்றாக்குறைக்கான தீர்வு நீர் சேகரிப்பா புதிய நீர் ஆதாரங்களா. நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு நீர் சேகரிப்பா புதிய நீர் ஆதாரங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக தில் திலீப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறுதிரி கூட்டம் நாள் வந்துட்டு 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கப் போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகம் சேலம் மாவட்டத்தில் எரிவாயு உருளைகள் பதிவு செய்வதிலும் விநியோகம் செய்வதிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் புகார்கள் தொடர்பாக எரிவாயு பெறக்கூடிய வாடிக்கையாளர்கள், அனைத்து எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் எரிவாயு முகவர்கள் ஆகியோர்களை கொண்டு சேலம் மாவட்டம் வருவாய் அலுவலர் அவர்களுடைய தலைமையில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான குறைதீர் கூட்ட நாள் வந்துட்டு 28/8/2026 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:30 வந்துட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறையின் 115 மகிழம் கூட்டம் அரங்கில் வந்துட்டு நடக்கப்போகுது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு நுகர்வோர்கள் இந்த குறைதீர் கூட்ட முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு குறைகளை மனுக்களாக அளித்து தீர்வு செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த எரிவாயு நுகர்வோர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கலாம். வர 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிற்பகல் 3:30 வந்துட்டு இந்த கூட்டம் நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்க எங்கே அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறையின் 115 மகிழம் கூட்டரங்கத்தில் நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ராஜ்பிரியன் அவர்கள் வந்துட்டு வாழப்பாடி பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ராஜ்பிரியன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இருக்கலாம் காலையில் 7 9 இருப்பக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9/7/8/7/7/0/107.8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும் நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு நீர் சேகரிப்பா புதிய நீர் ஆதாரங்களா. நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு நீர் சேகரிப்பா புதிய நீர் ஆதாரங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தோம். ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும், ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்திலிருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும் இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, தர்னிஷா, ஜோஷ்வா, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்களுக்கு உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இங்கிருந்து விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டப்போ வேண்டிகளை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடுவா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்தாச்சு பிரதீபா. இப்போ நம்ம வாகை சுடுவா கேம் எல்லாரும் கேட்க வந்திருப்பீங்க. காலையில எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வாகை சுடுவால வந்திருப்பீங்க. இப்போ நம்ம நாக்குக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். என்ன எக்ஸசைஸ், என்னடா இது, ஒர்க் அவுட்டில் போய் எக்ஸசைஸ் கொடுக்குறோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லை. இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியத்தை நீங்கள் நாக்க தடுமாறாமல் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். சின்ன சிட்டு சிவப்பு சட்டை போட்டு சின்ன சாலையில் சென்றது இப்படின்ற மாதிரி நான் ஒரு சின்ன வாக்கியம் தான் கொடுப்பேன். அதை நீங்கள் 3 தடவை தடுமாறாமல் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். இப்போ நம்ம கூட இந்த கேமை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
2: உங்களுக்கான
1: வாக்கியம், பச்சை பாம்பு பக்கத்து பையில் படுத்திருந்தது. இன்னொரு தடவை சொல்றேனா, பச்சை பாம்பு பக்கத்து பையில் படுத்திருந்தது.
2: பச்சை பாம்பு பக்கத்து பையில் படுத்திருந்தது. பச்சை பாம்பு பக்கத்து பையில் படுத்திருந்தது. பச்சை பாம்பு பக்கத்து பையில் படுத்திருந்தது.
1: சூப்பர் அண்ணா, ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு லாஸ்ட்ல எண்டிங்ல ஃபுல்லா சூப்பரா முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். என்ன கேம் அப்படின்னா நாக்கு தடுமாறுது, இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம மீண்டும் விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில பாகை சுடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போ நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கியம் சொல்வேன், அந்த வாக்கியத்துல இருந்து நீங்க 3 தடவை திக்காம திணறாம தடுமாறாம சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த கேமோட வின்னர். இப்போ நம்ம கூட இந்த கேமை விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
4: இதே காலை வணக்கம் அன்பு தங்கை பிரதீபா அவர்களுக்கு வாகை சோழன நிகழ்ச்சிக்கு ஆல்வேஸ் வெல்கம்.
3: வணக்கம் வணக்கம்
4: நேயர்களையும்
3: வணக்கம்.
4: சொல்லுங்க, நான் முயற்சி செய்யறேன்.
3: கண்டிப்பாண்ணா சொல்லட்டுமாண்ணா?
4: சொல்லுங்க.
3: சுட்ட சுண்டல் சுட சுட சுவையாக இருந்தது.
4: சுட்ட சுண்டல் சுட சுட சுவையாக இருந்தது. சுட்ட சுண்டல் சுட சுட சுவையாக இருந்தது.
3: சதீசனா சூப்பரா டக்கு டக்குன்னு நீங்க சொன்ன உடனே நாங்க ஒரே செகண்ட்ல மூணு டைமும் டக்குன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி நாக்கு தடுமாறுது கேமில் என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க நம்ம விளையாடலாம்.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ் மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டுலாம்.
4: ஓ வா போலாமே.
3: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
4: அதுவா என்ன காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
5: சார்? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: என்பது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போது நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த நாக்கு தடுமாறுதோட கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கியம் சொல்வேன், அந்த வாக்கியத்தை நீங்கள் 3 தடவை திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். இந்த கேமை நீங்களும் என் கூட விளையாடணும்னா கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் உடனிலைய எண் 107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ ஹலோ வணக்கம் சோனா பொன்பிள்ளை.
3: காலை வணக்கம் அண்ணா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன்.
3: சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடணும் தெரியுமாண்ணா? இன்னொரு தடவை சொல்றனா, காக்கா கத்தி காய்ந்த காயை கொத்தியது.
4: காக்கா கத்தி காய்ந்த கத்தியை?
3: ஆமா ஆமா, நான் கத்தி காய்ந்த காயை கொத்தியது. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனா கொஞ்சம் திக்கி சொன்னாலும் தடுமாறாம முழுசா 3 தடவை சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் என் கூட சேர்ந்து இதே மாதிரி விளையாடணும்னா கால் பண்ணுங்க. 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட விளையாண்டுட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போது நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த நாக்கு தடுமாறுது கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கியம் சொல்லுவேன், அதை நீங்கள் திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் 3 தடவை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னர். இப்போது நம்ம கூட இந்த கேமை விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம்
1: காலை. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பரா இருக்கோம் பாஸ்கர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடும் தெரியுமாண்ணா?
2: தெரியுங்க.
1: ஆமாண்ணா, விளையாடலாமாண்ணா? ஓகேண்ணா. பட்டு பையில் 10 பச்சை பழங்கள் இருந்தன. இன்னொரு தடவை சொல்றேனா, பட்டு பையில் 10 பச்சை பழங்கள் இருந்தன.
2: பட்டு பையில் 10 பச்சை பழங்கள் இருந்தன. பட்டு பையில் 10 பச்சை பழங்கள் இருந்தன. பட்டு பையில் 10 பச்சை பழங்கள் இருந்தன.
1: சூப்பர் அண்ணா, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. டால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா ரொம்பவே டக்கு டக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் செகண்ட் டைம் தடுமாறினாலும் சூப்பராக சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா எங்கள் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே, நம்ம மீண்டும் விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைச்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வெயில் வருது, திடீர்னு மோடமா இருக்கு, மாறி மாறி வருதுண்ணா.
1: வெயிலும் எல்லாம் பயங்கரமா வெயில் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு காலையிலேயே.
0: ஓகே ஓகே அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாண்ணா?
1: ஆமா ஆமா தெரியும். எனக்கான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம்.
0: ஓகேண்ணா.

0: நன்றி அண்ணா.
1: ரொம்ப சந்தோஷம் பா, இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பரா அமையட்டும்.
0: நன்றி நன்றி. வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா ரொம்பவே சூப்பராக டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சூப்பர். நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து விளாடலாம். ரொம்ப நன்றி அண்ணா எங்கள் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. ஸோ மை டியர் மக்களே, நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடணுன்னா கால் பண்ணுங்கள். 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணி

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போதான் ஒரு மணி நேரம் எப்படி கடந்து போணுச்சுனே தெரியல. அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். போன ஒரு மணி நேரம் நீங்கள் கால் பண்ணலன்னா இப்போ என் கூட கால் பண்ணி விளையாடலாம். என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த நாக்கு தடுமாறுது கேமோட ரூல்ஸ் என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியத்தை நீங்கள் வந்துட்டு திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் மூணு தடவை சொல்லணும். இந்த கேமை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான இந்தி நேர நினைச்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் மகிமுதல்ல இருந்து கலை செல்வீங்க அன்பு பிரதீபா அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா சூப்பரவா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்களும் அனைவரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்கக்கா, நானுமே ரொம்பவே சூப்பரா இருக்கேன்.
2: வாழ்க்கையை நிர்ணயிக்கும்.
1: கண்டிப்பா கடற்கரையில் சிதறி
2: கிடந்தன.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கக்கா.
2: நன்றிங்க பிரதீபா.
1: நன்றி நன்றி அக்கா.
2: நன்றிங்க.
1: மேட்டூர் ஐயம்புதூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா ரொம்பவே அழகாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கேமே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? கால் பண்ணுங்கள் 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே விளையாடலாம்.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டான நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த நாக்கு தடுமாறுது கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கியம் சொல்வேன், அதை நீங்கள் திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் நீங்கள் சொல்லணும். நானே தடுமாறிட்டேன், நீங்கள் ஆனால் இப்படி தடுமாறாமல் மூணு தடவை சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் இந்த கேமோட வின்னர். இப்போது நம்ம கூட இந்த கேமை விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் பாப்பா, நான் கஸ்தூரி பேசுறேங்க, குருணிக்கல்பட்டியில இருந்து.
4: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நான் சூப்பரா இருக்கேண்ணா.
5: நம்ம ஊர்ல மழை பெஞ்சதுங்களா? எங்க ஊர்ல லேசா கார் வச்சு ராத்திரி இருந்து
4: மழை பெஞ்சதுண்ணா. இங்க நேத்து ஃபுல்லா மழை பெஞ்சதுண்ணா, ஈவினிங் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு தான்
5: இருந்ததுண்ணா. சரி,
4: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடணும் உங்களுக்கு தெரியுமாண்ணா? காக்கா கையில் கருப்பு கல் கொண்டு கிணற்றில் குதித்தது. திரும்ப சொல்றனா, காக்கா கையில் கருப்பு கல் கொண்டு கிணற்றில் குதித்தது.
5: காக்கா கல் கொண்டு
4: கருப்பு, காக்கா கையில் கருப்பு கல் கொண்டு,
5: காக்கா கையில் காக்கா கையில் கருப்பு கல் கொண்டு கிணற்றில் குதித்தது.
4: ஆமாண்ணா,
5: சொல்லுவாங்களா?
4: ஆமாண்ணா, மூணு தடவை சொல்லணும்.
5: காக்கா கையில் கருப்பு கல் கொண்டு கிணற்றில் குதித்தது. காக்கா கொண்டு கையில் கருப்பு கல் கொண்டு கிணற்றில் குதித்தது. அவ்வளவுதாங்களா?
4: சூப்பர், நான் ரொம்ப அருமையா சொல்லீங்க, நன்றி அண்ணா.
5: நன்றி
4: நன்றி அண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க, நன்றி அண்ணா எங்க கூட சேர்ந்து நீங்களும் விளையாண்டதுக்கு. மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய்.

0: மாடுபிடி வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ் மழை வர போயிது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டுலாம்.
3: ஓ வா போலாமே.
2: ஏய் ரமேஷ், என்னடா காஃபிய ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
3: அதுவா என்ன, காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
4: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில்

0: கூட பேசிகிட்டே இருக்கேன். பிரதீபா, இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்கியம் சொல்வேன், அந்த வாக்கியத்தை நீங்கள் திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னர். இந்த கேமில் விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் நினைச்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: வணக்கம். நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சாமி, நல்லா இருக்கும்.
0: சூப்பர், நல்லா இருக்கும் பாட்டி.
1: சாப்பிட்டீங்களாப்பா?
0: எல்லாம் சாப்பிட்டாச்சு பாட்டி. நீங்க?
1: சாப்பாடு ரெடியா இருக்கு, உங்ககிட்ட பேசிட்டு தான் சாப்பிட ஒண்ணு இருக்கேன்.
0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர் பாட்டி. சரி, விளையாடலாமா பாட்டி? என்ன கேம் விளையாடணும் தெரியுங்களா பாட்டி? குட்டி குரங்கு குட்டி குட்டி குதித்து குட்டையில் விழுந்தது.
1: இன்னொரு
0: வாட்டி சொல்றேன் பாட்டி. குட்டி குரங்கு குட்டி குட்டி குதித்து குட்டையில் விழுந்தது.
1: குட்டி குரங்கு குட்டி குட்டி குதித்து குட்டையில் விழுந்தது.
0: சூப்பர் பாட்டி, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி. ஒண்ணுதானா?
0: இன்னொன்னு வேணுமா பாட்டி?
1: பத்து பச்சை பட்டாணிகள் இருந்தன.
0: சூப்பர் பாட்டி, ரொம்பவே சூப்பரா ரெண்டு டைம் சொல்லிட்டீங்க.
1: நல்லா இருக்கு சாமி.
0: கண்டிப்பா பாட்டி, குடுத்துறலாம்.
1: அடிக்கடி.
0: ஓகே ஓகே பாட்டி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி.
0: நன்றி நன்றி பாட்டி. தாதகா பாட்டிலேருந்து ருக்மணி பாட்டி ரெண்டு கேள்விக்குமே டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, எங்க கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. ஸோ மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணுன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம சேர்ந்து விளையாடலாம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போ நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா, நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்வேன், அந்த வாக்கியத்தை திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னர். இந்த கேமை நீங்களும் விளையாடணுன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, காலை வணக்கம்.
6: காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்.
6: ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
7: நாக்கு தடுமாறுது கேம் விளையாடுறோம்.
6: ஓகே ஓகே, உங்களுக்கான வாக்கியம், சின்ன பூனை பச்சை பாயில் படுத்து தூங்கியது. இன்னொரு டைம் சொல்றேன், சின்ன பூனை பச்சை பாயில் படுத்து தூங்கியது.
7: சின்ன
6: பூனை பச்சை பாயில் படுத்து படுத்து தூங்கியது.
7: சின்ன பூனை பச்சை பாயில் படுத்து தூங்கியது. சின்ன பூனை பச்சை பாயில் படுத்து தூங்கியது. சின்ன பூனை
6: சத்தியமா இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்களேக்கா. பரவாயில்ல, நீங்களே சொல்லிட்டீங்களா, ரொம்ப நன்றி அக்கா நீங்களே சொன்னதுக்கு. உங்களுக்காக கை தட்டல் கொடுத்துறோம் நாங்க. ஓகே, நன்றிங்கா.
7: நன்றி நன்றி
6: நன்றி நன்றி. சேலம்ல இருந்து ஆனந்தி அக்கா கால் பண்ணி ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க, எனக்கும் ஒரு டஃப்பான கேள்வியை கேட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள், 9787-707-107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து விளையாடலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியிலிருந்து வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நாக்கு தடுமாறுது அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த நாக்கு தடுமாறுது கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு வாக்கியம் சொல்வேன், அந்த வாக்கியத்தை திக்காமல் திணறாமல் தடுமாறாமல் 3 தடவை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருந்த மாதிரி இருந்தது. இந்த கேமில் நிறைய பேர் நம்ம கூட விளையாண்டாங்க. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம், மாசிநாயக்கன்பட்டியிலேருந்து சதீசண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, கஸ்தூரி அண்ணா, அப்புறமேட்டு ருக்மணி பாட்டி, சந்திரசேகர் அண்ணா, சேலம்லேருந்து ஆனந்தி அக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து விளையாடினாங்க. சேர்ந்து எல்லாம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். நானுமே இப்போது கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த வாகை சுடுவா நிகழ்ச்சி கேமில் நான் உங்களுக்கு கூட ஜாலியாக விளையாட வரேன். பை பை மக்களே.

FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க பத்மாவதிங்க. என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா FM சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை எல்லாம் விடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேட்டூர்ல இருந்து தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா விவசாய பெருமக்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த TMC னு சொல்றாங்களே அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு. இப்ப ஒரு TMC அப்படின்றது எத்தனை லிட்டர் தண்ணீர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா விவசாயத்துக்கு தண்ணி வந்து ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கு இல்லைங்களா. TMC அப்படின்றது ஒரு நீர்த்தேக்கம் அல்லது அணையோட எவ்வளவு தண்ணீர் இருக்கு அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு அளவீடுன்னு சொல்லலாம். TMC என்பதன் முழு வடிவம் 1000 மில்லியன் கன அடி அப்படின்னு சொல்லலாம். இது TMC, TMCFT அல்லது TMCFT அப்படின்னு குறிக்கப்படுது. இது தண்ணீரோட கன அளவை அளவிட பயன்படக்கூடிய ஒரு அலகுன்னு சொல்லலாம். அப்படின்னா TMC அப்படின்னா என்ன? கணக்கீட்டின்படி TMC அப்படின்றது ஆங்கிலத்துல 1000 மில்லியன் கன அடி அப்படின்றத குறிக்குது. அதாவது 1 பில்லியன் கன அடி நீர் ஒரு TMC-ஆ கருதப்படுது. அதாவது 1000 அடி நீளம், 1000 அடி அகலம் அப்படின்றதும் 1000 அடி உயரம் கொண்ட ஒரு இடத்துல எவ்வளவு நீர் கொள்ளுமோ அதுவே ஒரு TMC அப்படின்னு சொல்றாங்க. இத பொதுவான லிட்டர்கள்ல கன அளவா மாத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கன அடி நீரின் அளவை கணக்கிடணும். 1 அடி நீளம், 1 அடி அகலம் மற்றும் 1 அடி ஆழம் கொண்ட ஒரு பெட்டி நீரின் அளவு தோராயமா 28,000.3168 லிட்டருக்கு சமம்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில பில்லியன் கன அடிகளை லிட்டர்களா பெருக்கக்கூடிய அளவு மிக அதிகம். துல்லியமான புள்ளி விவரங்களின்படி ஒரு TMC அப்படின்றது தோராயமா 2,831,68,00,000 லிட்டர் தண்ணீருக்கு சமம். இந்தியாவில மட்டும் நீர்த்தேக்கங்களை அளவிட TMC பரவலா பயன்படுத்தப்படுது. தண்ணீரின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஒரு சராசரி குடும்பம் ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு TMC தண்ணீரானது மில்லியன் கணக்கான குடும்பங்களோட குடிநீர் தேவைய மாத கணக்குல தொடர்ச்சியா பூர்த்தி செய்ய முடியும். இன்னொரு புறம் நீர்த்தேக்கங்கள்ல இருந்து நீரை வெளியேற்றப்ப பயன்படுத்தக்கூடிய கியூசெக்ஸ் அப்படின்ற சொல்லு மொத்த மத்திய உற்பத்தி உடனடி நேரடியான தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. ஒரு கியூசெக்ஸ் அப்படின்றது ஒரு வினாடிக்கு பாயக்கூடிய ஒரு கன அடி நீர்னு சொல்லலாம். அணைகளின் மதகுகள் திறக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியா 11,574 கியூசெக்ஸ் அப்படின்ற விகிதத்துல நீர் வெளியேற்றப்பட்டுச்சு அப்படின்னா சரியா ஒரு TMC நீர் பாய்ந்ததா கணக்கிடப்படுது. பொறியாளர்கள் இந்த TMC தரநிலைய திட்டங்கள்ல நீர்ப்பாசனம், குடிநீர் விநியோகம் மற்றும் வெள்ள மேலாண்மை ஆகியவற்றை எளிதாக்க பயன்படுத்துறாங்க. என்னங்க TMC அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: SS Academy பெருமையுடன் வழங்கும்
2: Coloring Tribute to Teachers Grand World Record Event.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
2: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
2: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
2: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் வேளாண் அறிவியல் நிலையத்துல உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முல்லைமாறன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய மைக்ரோ கிரீன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அதே மாதிரி மேக்சிமம் ஒரு டிசீஸ் நம்ம உடம்புல நுழையுது அப்படின்னா என்னன்னா, அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, சத்து குறைபாடுனால தான் வரும். அதே மாதிரி சத்து குறைபாடுல தான் வரும் அயோடின், இது மாதிரி சத்து குறைபாடுல என்ன வரும், உமன்ஸ்க்கு வந்து மேக்சிமம் தைராய்டு ப்ராப்ளம் வரும், அப்படியே கன்வெர்ட் ஆகி சுகரா கன்வெர்ட் ஆகும், சுகர் கூடிய பிரஷர் வரும், பிரஷர் வந்துச்சுன்னா அதிகமாக டேப்லெட் எடுத்தீங்கன்னா அப்படியே கேன்சரா டைவெர்ட் ஆகும். லாஸ்ட்ல இதுதான் குவஸ்டின் மாதிரி தான். அதனால நம்ம என்ன பண்ணணும், காலையில இது கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வீட்டை பார்க்கணும், வீட்டினுடைய ஹெல்த் பார்க்கணும். அதுக்கு தான் இதனுடைய மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் ஐசிஎம்ஆர் இந்தியானுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா, ஒரு நாளைக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் எடுத்துக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி 50 கிராம்ஸ், ஆனால் இது நம்ம சாப்பிட்றோமா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு, சாதாரண மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கிடைச்சா தான் என்ன ஆகுனாக்கா அவன் நோய் இல்லாமல் வாழ்வாங்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் கிடைக்குது, ரொம்ப பாதிப்போடு கிடைக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணோம்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் அதுக்கு வரை என்ன பண்ணும், இந்த இதை வந்து எடுத்துக்கலாம், மைக்ரோ கிரீன்ஸ் வந்து அதுக்கு வரை எடுக்கிறது நல்லது. அதை வந்து நம்ம வந்து வெளியிலையும் நம்ம கொண்டு போகணும். இப்போ எவ்வளோ தூரம் கலந்துருக்கிறீங்கன்னா, சேனல் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்குள்ளார வந்து வீச்சுவலாக இருப்போங்க. அதே மாதிரி யூசஸை சொல்லுங்க. அதே மாதிரி செயின் மாதிரி என்ன பண்ணோன்னாக்கா, நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். அதாவது உங்கள் வீட்டினுடைய தேவைகள் போக மீதியை வந்து நீங்கள் வந்து வியாபாரமாகவும் நீங்கள் வந்து பண்ணணும். இதை வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை. இதில் என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு வந்து நீங்கள் வளர்க்குற செடியினால உங்களுக்கு வந்து ரொம்ப பாசமும் இருக்கும், அதனால வீட்டில் சண்டை வராது. நீங்கள் வந்து கவனத்தை வந்து அதில் செலுத்தலாம். அதுவும் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ரொம்ப சண்டை வரும். ஏன்னா சண்டை வர்றதுன்னா எதுக்கு சண்டை வருதுன்னா, பொசசிவ்னால வரும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அனுபவிச்சுருக்கிறதுனால அது வரும். இருந்தாலும் அந்த பொசசிவை என்ன பண்ணலாம்னா, இதில் டைவெர்ட் பண்ணலாம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணலாம், இதை ஒரு தொழிலாவும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நான் வீட்டுல இருக்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம்.
2: ஓ, வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன, காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
3: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர் தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம், நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வட்டாரத்துல இருந்து அமுதவள்ளி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மல்பெரி விவசாயத்துல என்ன மாதிரி நோய் தாக்குதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: இன்னொன்று அது ஒன்று தொற்று வரும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க யாராச்சும் அடுத்த செட்டிலேருந்து பால் புழு தந்துடும் சொல்லுவோம். இது வந்து கூலிங்கும் அதிகமாக கூடாது, ஹீட்டும் அதிகமாக கூடாது. இந்த ரெண்டுமே வந்து டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செட்டுக்குள்ளே மேக்ஸிமம் வந்து 25-30 ஹீட்டை பார்த்துக்கணும். அதுலேயே இருக்கிற மாதிரி 30 மேலே போச்சுனாலும் இறந்துடும், பூச்சி இறந்துடும், பால் புழு வந்து இறந்துடும். அதேமாரி ஈரப்பதம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 75-85 மேக்ஸிமம் 75 நார்மல், அதுக்கு மேல 80 இருக்கணும். ரொம்ப தாண்டக்கூடாது, 100 போயிடுச்சுன்னா ரொம்ப சிலி சிலிப்பு அதிகமாயிடும். அதனால கூலிங் அதிகமாச்சுன்னா ஹீட் குறைஞ்சிரும், ஹீட் அதிகமாயிருச்சுன்னா கூலிங் குறைஞ்சிரும். அதனால இது ரெண்டையுமே நம்ம ஈவனா பாத்துக்கணும். ஒரு 75 ஈரப்பதம் அப்படின்னா ஹீட் வந்து ஒரு 28 இருக்கலாம். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்ல பேட்ச் எடுக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் புழு அப்படின்னு சொல்றோம், அது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கன்றி புழுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கட்டையா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இதுல 2-3 ரகம் இருக்கு நோய் தொற்று. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து பேட்ச் வந்து நமக்கு லாஸ் தான், ஈடு கட்டவே முடியாது. அதுக்கு என்ன போட்டாலுமே அது கேட்காது, எந்த ஒரு மருந்துமே இல்லை. அது நம்ம வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம யாரையும் செட்டுக்குள்ள அலோவ் பண்ணாமல் நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த டெம்பரேச்சரையும் நம்மளே கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸாக எடுக்க முடியும் பேட்ச். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு தொழில் தான். மற்ற விவசாயத்தில் காட்டிலும் இது வந்து ஒரு நல்ல விவசாயம் மல்பெரி. ஆனால் தண்ணி இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம தண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த விவசாயத்தை பண்ண முடியும். சொல்கிறாங்க நல்ல ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம அவசரப்பட்டு இதை செஞ்சிடலாம் அப்படின்னு மற்ற விவசாயம் மாதிரி ஈஸியாக செய்ய முடியாது, ரொம்ப ரிஸ்க் இருக்குது. இதில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு கெயினானது தான். இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 8-12 நம்ம ஒர்க் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு இதில் இல்லை. காலையில் ஒரு மணி நேரம் ஒர்க் இருக்கும், ஈவினிங் ஒரு மணி நேரம் தான் ஒர்க் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், எப்பயும் வீட்டில் இருக்க மாதிரி இருந்துக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வெளியில் போய் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த மல்பெரியில் ஏர்ன் பண்ண முடியும்.
3: எனக்கு வந்து லாபம் வருமா என்ன அப்படின்றது யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து நான் நல்ல முறையில தான் பண்ணிட்டு இருக்கேன், ஓரளவுக்கு வருமானம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப சக்கரவள்ளி கிழங்கு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அது என்னங்க சக்கரவள்ளி கீரை, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்.
2: அதற்கடுத்தபடியா நம்ம பார்க்க வந்து சக்கரவள்ளி கீரை, சக்கரவள்ளி கிழங்கை பத்தி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த சக்கரவள்ளியோட கீரை இதுலயே வந்து ரெண்டு வகையா இருக்குது. ஒண்ணு வந்து கிழங்கு மட்டும் உருவாக்கி தரக்கூடிய வகை, அதோட இலையை வந்து அதிகமா நிறைய பேர் உண்ண மாட்டாங்க. கீரையை மட்டும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வகை இருக்குது. அதோட இலைகள் பார்த்தோம் அப்படின்னா வெளிர் பச்சை நேரத்துல கொழியா ஓடிட்டு இருக்கும். சில வகையில பார்த்தோம்னா கிழங்குக்கும் உபயோகமாகும், கீரையாவும் உபயோகமாகும். இது வந்து குறுகிய காலத்துல வளராம ஒரு ஆண்டுக்கு மேல வந்து வளர்ந்து பயன் தரக்கூடியது. இது ஓடுகூடியா இருக்கிறதுனால நம்ம இதை தொட்டி செடியா வளர்க்க முடியுமான்னு நிறைய பேத்துக்கு வந்து சந்தேகம் இருக்கும். தொட்டி செடியா வளர்க்கறதுக்கு நமக்கு ஒரு நீண்ட குச்சியை நடுவுல நட்டுட்டு கூட அந்த குச்சியை சுத்தி இந்த கொடியை வந்து சுற்றி விட்டோம் அப்படின்னா, இது ஒரு சின்ன தொட்டியில கூட அதிகப்படியா இந்த கொடியில இருந்து நம்ம அதிகப்படியான இலைகளை வந்து நம்ம பறிச்சு சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த இலைகளும் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம இலைகளை வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். அந்த இலைகளை நம்ம பறிச்சு அந்த கீரைகளை எடுக்க எடுக்கதான் அதிகப்படியான இலைகளை அந்த செடி வந்து உருவாக்கிட்டே இருக்கும். இதுலயும் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய சத்து வந்து நிறைஞ்சிருக்குது. அதாவது இந்த கீரையை பத்தியெல்லாம் நமக்கு வந்து தெரியாததுனால இது வந்து சத்து அதிகமா நிறைஞ்சது இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து மத்த சாதா கீரைங்களை விட அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சது. இதையும் நம்ம வந்து சமையல உபயோகப்படுத்திட்டு வந்தோம்னாக்க நமக்கு இதுல வந்து தினமும் நமக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள், தாது உப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த கீரையிலும் பார்த்தோம்னா வைட்டமின் பி சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்து இருக்குது, பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம், துத்தநாகம், மேலும் புரத சத்தும் இதுல வந்து நிறைஞ்சிருக்குது. அதிகமான ஈரப்பதம் இந்த கீரையில வந்து கொஞ்சம் நிறைய, அதாவது நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் அதிகமா விடும். சோ அதிகப்படியான ஈரம் நிறைஞ்ச கீரையும் அது. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி நிறைய டைம் நம்ம வந்து வருடம் உள்ளதும் நம்ம வந்து பறிச்சு பயன்படலாம். இதோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பான், உடம்புல இருந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையை நீக்கி ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பானா வந்து செயல்படுது. நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய செல்ல ஏதாவது டேமேஜ், வேற ஏதாவது செல்லுக்கு ஏற்படக்கூடிய வேண்டாத இதெல்லாம் வந்து செல்லுக்கு இந்த விதமான பாதிப்பும் இல்லாம அதை வந்து நீக்கிடும். இந்த இலைகளை நம்ம சாப்பிடுறதுனால நம்ம அந்த உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை நீக்கும், நமக்கு இருதயத்தை வந்து பாதுகாக்குது, அப்புறம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரைய அளவையும் மட்டுப்படுத்துது. சில வகையான அந்த கேன்சர் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய சில வகையான காரணிகள் எல்லாம் இந்த இலை வந்து தடுத்துட்டு வருது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இந்த கீரைய நம்ம வருஷம் ஃபுல்லாவே பறிச்சு நம்ம பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். முக்கியத்துவத்திலையும் பூச்சிகளுக்கு நிகரா வேற எந்த உயிரினக்குழுவும் இல்லங்க. பூமியில சுமார் 55-60 லட்சம் பூச்சி இனங்கள் இருக்கலாம் அப்படின்றதே அறிவியல் உலகத்துல மதிப்பீடா இருந்திருக்கு. ஆனா ப்ரொசீடிங் ஆஃப் த நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஆய்விதழ்ல சமீபத்துல வெளியான ஆய்வு இந்த கணிப்பை தலைகீழா மாத்தி இருக்கு. பூமியில 2.03 கோடி பூச்சி இனங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு தெரிவிக்குது. இதுவரைக்கும் அறிவியல் உலகம் முறையா விவரித்து பெயரிட்டு இருக்கிறது சுமார் 12 லட்சம் பூச்சி இனங்கள் மட்டும்தான். விஞ்ஞானி ராபர்ட் கோல்வெல் தலைமையிலான குழுவினர் மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிக்காவின் வெப்பமண்டல காடுகள்ல மரபணு அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. ஆய்வாளர்கள் சேகரிச்ச 16 லட்சம் பூச்சி மாதிரிகளில் 53,945 தனித்துவமான இனங்கள் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இதோட உலகத்துல இருக்கக்கூடிய மரங்களின் தோராய எண்ணிக்கை, ஒவ்வொரு மரத்தோடையும் தொடர்புடைய பூச்சிகளின் பன்முகத்தன்மை உள்ளிட்ட தரவுகளை கணித மாதிரியோட இணைச்சு உலகளாவிய மதிப்பீட்டை உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய முடிவுல பூமியில சுமார் 2.03 கோடி பூச்சி இனங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. இப்படி யோசிக்கலாம், பூச்சியே இல்ல அப்படின்னா டைனோசர்கள் தோன்றதுக்கு 25 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது 48 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமியின் நிலப்பரப்புல தோன்றிய சீனியர்ஸ் தான் இந்த பூச்சிகள். இன்றைய தட்டான்களின் நெருங்கிய உறவினர்களா கருதப்படக்கூடிய ராட்சத மெகானிசோப்டெரா பூச்சிகள் சுமார் 30-32.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வானில பறந்திருக்கு. நவீன மனித இனமான ஹோமோசேபியன்ஸ் ஆப்பிரிக்காவில தோன்றியது வெறும் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான். இந்த நீண்ட பரிணாம வரலாற்றுல பூச்சிகளின் தொன்மையுடன் ஒப்பிடுறப்ப மனித இனம் ரொம்பவே சமீபத்திய வரவுதான். பூச்சிகள் இல்லாத உலகத்துல நாம வாழ முடியாது அப்படின்றதே உண்மைங்க. உலக அளவுல உணவு பயிர்கள்ல 75% அதிகமானவற்றின் மகரந்த சேர்க்கை தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள் போன்றவற்றாலதான் நடைபெறுது. இறந்த தாவரங்கள் விலங்குகளை சிதைவடைய வச்சு ஊட்டச்சத்துக்களை திரும்பவும் மண்ணுக்கு கொண்டு சேர்க்கிறதும் பூச்சிகளே. பறவைகள், தவளைகள், பல்லிகள், மீன்கள் உள்ளிட்ட 1,000,000,000 உயிரினங்களோட முக்கிய உணவாகவும் பூச்சிகளே இருக்கு. அதனால பூச்சிகள் இல்லாம உயிர் சங்கிலியே செதஞ்சு போயிடும். உலகத்துல 17 மெகா பன்மை தன்மை உள்ள நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த பல்லுயிர்கள்ல சுமார் 70% வெறும் 17 நாடுகள் மட்டுமே கொண்டு இருக்கு. மெகா பன்முகத்தன்மை அப்படின்றது உலகத்துல வேறு எங்கும் இல்லாத விலங்கினங்கள், தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிக அளவுல காணப்படுறத குறிக்கும். இந்தியாவுல மட்டுமே காணக்கூடிய மலபார் மரத்தும்பி, அந்தமான் வண்ணத்து பூச்சி, சதன் பேட்விங், நீலகிரி புலிவண்டு, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வாழக்கூடிய குச்சி பூச்சிகள் போன்றவை நமது நாட்டின் பன்முகத்தன்மைக்கு சான்று. மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போன்ற பகுதிகளில் வருஷம் ஃபுல்லாவே 100,000,000 புதிய பூச்சி இனங்கள் கண்டறியப்பட்டு வருது. என்னங்க பூச்சி இனங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்திருச்சா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்திருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா யாரு வந்திருக்காங்க அப்படின்னா, வழக்கறிஞர் திரு பிரசாந்த் அவர்கள் தான் நம்ம கூட பேச வந்திருக்காரு. வணக்கம் பிரசாந்த்.
2: வணக்கம். வணக்கம் சத்யா.
1: பிரசாந்த், உங்களை பத்தியும் உங்களுடைய பிறந்து வளர்ந்த ஊர் பத்தியும் மக்களுக்காக சொல்ல முடியுமா?
2: சேலம் மாவட்டம், ஆத்தூர் வட்டம், தற்பொழுது வெத்தநாயக்கன் பட்டயம் வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பனைமடல் கிராமம் என்னும் ஒரு அழகிய ஊரில் பிறந்தவர் தான் நான். ரொம்ப பெரிய குடும்ப பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன்தான் வந்து நான். அப்பா வந்து விவசாயம் தான் பார்த்துட்டு வந்தார், அம்மாவும் அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி ரெண்டு பேரும் விவசாயம் பார்த்த போதிலுமே வந்து தான் பையனை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு தம்பி இருக்கேன் ஆக்சுவலாக, எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஆங்கில வழி கல்வியில் தான் வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் வந்து படிக்க வச்சாங்க. எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து வேலூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து படித்தோம். அப்படி படிச்சுட்டு இருக்குள்ளே ஒரு 10வது வகுப்பு படிக்கிறவர்களுமே வந்து வாழ்க்கை பற்றிய புரிதல் வந்து எங்களுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. விளையாட்டுத்தனமாக எல்லாத்தும் போல் பெருசாக வந்து எங்களுக்கு நண்பர்கள் சுற்று வட்டாரமும் எதுவும் இருக்காது. ஏன்னா நான் இருந்ததே வந்து ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அங்கங்கே ஒரு ஒரு வீடு தான் இருக்கும், ரொம்ப தள்ளி தள்ளி தான் இருக்கும். அங்கே மக்கள் தொகையும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் அங்கே வந்துட்டு என்னென்னா எங்களோட ஏஜ் கேட்டகரியில் எந்த பசங்களும் இருக்க மாட்டாங்க, இருந்தாலுமே வந்து ரொம்ப தொலைவில் தொலைவில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ளே வந்து என்னென்னா வீடு, வீடை விட்டால் ஸ்கூலு, ஸ்கூலை விட்டால் எங்கனாவது வீட்டில் ஏதாவது கடைக்கு அனுப்பி விட்டு காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்கன்னா வாங்கிட்டு வருது, இப்படியே போய்கிட்டு இருந்தது வாழ்க்கை. 10வது வரும்பொழுது தான் வந்து என்னென்னா ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு நிதி நெருக்கடி. பெருசாக வந்து எளிமையான குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நிதி நெருக்கடியாக இருக்குள்ள எப்படி இதை வந்து நம்ம டேக்கிள் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி ஆன யோசனை வந்து எனக்கு அப்பயும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து எல்லோரும் சொல்லுவாங்க 10th தான் வந்து நம்ம வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறதுனால அது வரலுமே சுமாராக தான் படிச்சு, சுமாராக படிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் 10th வந்து கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்து வந்து 10th பொதுத் தேர்வில் வந்து 453 மதிப்பெண் பெற்றேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் தான் இருந்தேன். மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கிறதா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஆர்ட்ஸா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். சரி நம்மளும் வந்து பயாலஜி குரூப் எடுத்தால் எல்லா துறைக்குமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ற பேரில் நானும் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தேன். அப்போது வந்து என்னென்னா நான் தான் வந்து எங்கள் பேட்ச் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச், 11th வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஏன்னா 12th வந்து எனக்கு முன்னாடி பேட்ச் வரலுமே 1200 எக்ஸாம் மார்க் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. பட் எங்கள் பேட்சில் இருந்து மட்டும்தான் வந்து 11th 12th பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கக்குள்ள தான் வந்து சரி இந்த காலேஜ் 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்ற தாட் வந்து எனக்கு 10th முடிக்கக்குள்ளே எனக்கு வந்துருச்சு. அப்படிங்கக்குள்ள தான் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, தட்டச்சு போய் சேர்ந்தேன் நான், டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோடய பிளானே எப்படி இருந்துச்சுன்னா 12th முடிக்கிறதுக்குள்ளே டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணோடனே ஷார்ட்டன் சொல்லிட்டு சுருக்கெழுத்து இருக்குது, அந்த ஷார்ட்டன் முடிச்சுட்டு அரசு பொதுத்தேர்வு எழுதி வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து மொத்தத்தில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள கையில் வேலையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்போ எப்போ 10th வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிளான் பண்ணிவிட்டு 10th வந்து முடித்தோடனே அந்த லீவ்லேயே போய் ஐ திங்க் மார்ச்சில் வந்து எக்ஸாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், மார்ச்லேயே மே மாதமும் எக்ஸாம் முடிஞ்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் ஜூனியர் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அப்படியே எக்ஸாம் போய்கிட்டு இருந்துச்சு. 11th வந்து பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா டைப்ரைட்டிங் வந்து கண்டினியூ பண்ணுறதை விடல, அப்பயுமே வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போய்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா 11th பப்ளிக்னு தெரிஞ்சுமே வந்து நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எனக்கு வந்து 11th 12th எனக்கு அதிக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம லைஃப்பில் வந்து சீக்கிரமாக செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எப்படியாவது அரசாங்க உத்தியோகம் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஓட ஆரம்பித்து டைப்ரைட்டிங் வந்து முடித்தேன். 10th 11th முடிக்கக்குள்ள இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் ஜூனியர் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து 12th போனேன். 11th வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு மார்க் இல்லை, ஒரு 400 தான் வாங்கியிருந்தேன். அதே போல் 12th போனப்பையும் அதே மன உறுதுணையோடு வந்து தமிழில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டைப்ரைட்டிங் வந்து 12th படிக்கலையும் முடித்தேன். பட் அந்த 12th படிக்கிற நாட்கள் வந்து ரொம்ப அழகான நாட்கள், எல்லாத்துக்குமே வந்து பள்ளி பருவம் வந்து ரொம்ப அழகான நாட்கள் இல்லையா. அந்த மாதிரி எனக்குமே வந்து சிறு சிறு சண்டைகள், நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவது, ப்ளஸ் இந்த வந்து டைப்ரைட்டிங் படிப்பேன். காலையில் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க, காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப அங்கே ஃபுல்லாக ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்ப வந்து எனக்கு 6 ஸ்பெஷல் கிளாஸ் முடியும். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே 6:30 பக்கமாக வருவேன். வந்தவொடனே உடனே வந்து யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றிட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் தான் போவேன் நான். டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு தங்கமான மனுஷன். அப்போயே வந்து எனக்கு வந்து ஃபீஸு 400 ரூபா எவ்வளோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அதுவே என்னால் கட்ட முடியாது ஃபீஸ் வந்துட்டு, ஏன்னா வீட்லேயும் வந்து எனக்கு கேட்கறது கொஞ்சம் சங்கோச்சமாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டோம் இல்லையா. அப்பயே நான் அதை யோசித்தேன், சில மாதங்கள்லாம் கட்ட முடியாத இருக்குள்ளே என்னோட தத்தச்சு ஆசிரியர் வந்து சுப்பிரமணியன் சொல்லிட்டு, அவர் ரொம்ப நல்ல அருமையான மனுஷன் வந்து, பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபீஸில் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அவர் பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப்ரைட்டிங்கில் பாஸ் பண்ணி வந்தேன். அதுக்கு 12th முடித்தேன். 12th முடித்ததுக்கப்புறமும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஆல்ரெடி போட்ட ஷெடியூல் படி ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சுன்னா அடுத்த நாளே வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நாட்கள் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. 10 மணி நேரம் கண்டிப்பாக படித்தே ஆகணும், அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள தான் வந்து நமக்கு தேவை ஒரு டிகிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தமிழ் இலக்கியத்தை வந்து தேர்ந்தெடுத்தேன்.
1: சூப்பர் பிரசாந்த், ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக தமிழ் மேலே ஆர்வம் இருக்கணும், அந்த ஆர்வத்தில் தான் நீங்களுமே தமிழ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு நல்லாவே புரியுது. இன்னும் பிரசாந்த் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பிரசாந்த் அவர்கள் தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். பிரசாந்த், ஒவ்வொருத்தருமே அவங்க ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீங்க தமிழ் எடுத்து படிச்சதுக்கான காரணம் என்ன?
3: இதுதான் படிக்கணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆக்சுவலாக எனக்கு வந்து பிஎஸ்சி பாட்னி படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் பாட்னிலாம் வந்து சேர்ந்தோம் அப்படின்னா நிறைய ப்ராக்டிக்கலு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளால் படிக்க முடியாது, ப்ளஸ் இந்த தாட்டனும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து தமிழ் இலக்கியம் வந்து படித்தேன். இலக்கியம் வந்து படிக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்கும், அதனால் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து அரசு கலைக்கல்லூரி சேலத்தில் வந்துட்டு தமிழ் இலக்கியம் வந்து சேர்ந்து வந்து படித்தேன். அங்கேயும் வந்து நிறைய வாழ்க்கையில் நிறைய பணங்கள் சம்பாதிக்கலனாலும் நிறைய நல்ல மனிதர்களை வந்து சம்பாதிச்சேன். அரசு கலைக்கல்லூரியிலையுமே வந்து நல்ல சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருந்தாங்க. நல்ல நண்பர்களும் வந்து எனக்கு அமைஞ்சாங்க, அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. முக்கியமாக பேராசிரியர் நாகவேணி அம்மா வந்து நல்ல ஒரு உத்தியோகம் கொடுத்து நல்லா வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கல தான் கரெக்டாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்துச்சு, லாக்டவுனை போட்டாங்க, கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி லாக்டவுன் போட்டுமே வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஷார்ட் டைமில் வந்து தமிழ் சீனியர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்து இங்கிலீஷ் சீனியர் பண்ணுறதுக்குள்ளே என்னாச்சுன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு இங்கிலீஷ் வந்து எனக்கு அவ்வளோக்கோ வரல, அதனால் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் டைம் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகி தான் பண்ணேன். அப்படி இருந்து இங்கிலீஷ் ஜூனியர் வந்து முடிச்சிட்டேன். முடிக்கிற தருவாயில் என்ன ஆயிடுச்சுன்னா காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு நான் வந்து ஷார்ட் அண்ட் முடிச்சுட்டுமே வந்து ஷார்ட் அண்ட் சுருக்கெழுத்தாளராக வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீதித்துறை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ முடிவு பண்ணுறேன்னு டென்த்துலேயே முடிவு பண்ணுறேன். ஷார்ட் அண்ட் படிக்கணும், வேலைக்கு போகணும், நீதித்துறைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அப்பயே எனக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்துச்சு. நான் வந்து ஷார்ட் அண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. தமிழ் படிக்கக்குள்ளே என்னுடைய முதல் செமஸ்டர் நினைக்கிறேன், முதல் செமஸ்டர்லேயே வந்துட்டு ஒரு நூல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதிகாரத்தில் வந்து ஒரு அம்மா வந்து பாடம் நடத்தினாங்க. அப்போ ஓ இப்படிலாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே தமிழர்கள் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே வந்து ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும், ஒரு மாணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தில் பாட்டாக எழுதி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம தான் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா என்ன சொல்லுவோம், ஒரு காலையில் டெய்லியும் எழுந்திரிச்சு ரெகுலராக ஸ்கூல் போகிற பையன், நல்லா படிக்கிற பையன் வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் வந்து சொல்லதிகாரத்தில் வந்து ஒரு நல்ல மாணவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க, நூலுக்கு இலக்கணம் கொடுத்துருக்குறாங்க, அந்த நூலுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓ இது தமிழில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. அடுத்தடுத்த செமஸ்டரில் வரக்குள்ள அற இலக்கியங்கள்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன். திருக்குறள்லேருந்து நாலடியார் நான்மணிக்கடிகை இந்த மாதிரி அற இலக்கியங்களை படிக்கக்குள்ளே ஓ இப்படிலாம் இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல சான்றோனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு உத்தியோகம் வந்துச்சு. அதில் இந்த திருக்குறள் படிக்கக்குள்ளே அந்த திருக்குறளோட பகுப்பு முறையே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். திருவள்ளுவர் வள்ளுவர் பெருந்தகை வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து ஃபஸ்ட்டு கல்வினா என்னன்னு சொல்லுவார், கல்வி உன்னால் கற்றுக்க முடியலன்னா என்னன்னு சொல்லுவார், அதுக்கடுத்து நீ கல்வி கற்றுக்கிட்ட அப்படின்னா அதுக்கடுத்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பு முறையே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு தமிழ் மேலே வந்து அவ்வளோ ஒரு பற்று வந்து அதுலேயும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு திருக்குறள்னா தெய்வத்தால் ஆகாது நீனும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள்லாம் வந்து ஷார்ட் எண்ணை எழுதக்குள்ளே அந்த நோட்டில் முன்னாடி அந்த திருக்குறளை எழுதி வச்சுட்டு தான் அந்த ஷார்ட் எண்ணை எழுதுவேன். அப்படி இது பண்ணக்குள்ளே ஒரு உத்தியோகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி திருக்குறளை வந்து ரெகுலராக படிச்சுக்கிட்டே வரக்குள்ளே தான் வந்து ஒரு திருக்குறள் வந்து படித்தேன், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து எந்த துறையில் இருக்கோமோ அந்த துறைக்கான குறளாக வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு மருத்துவம் படிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவியல்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்குது. ஊறு பசியும் ஒவ்வாப்பினியும் சேறு பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாட்டிற்கான ஒரு அதிகாரம். அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்குமே வந்து அர்த்தம் கண்டு ஒரு அதிகாரமாக வந்து தொகுத்து வச்சிருக்கிறார் வந்து வள்ளுவர் பெருமான். அந்த மாதிரி நூல்கள் எல்லாமே படிக்கக்குள்ள எனக்கு வந்து ஆர்வம் வந்து இன்னும் அதிகமானது. எனக்கு பெரும்பாலுமே வந்து எனக்கு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு அதிகம். அப்படி இருக்குள்ள அந்த சித்திர இலக்கியெல்லாம் படிக்கக்குள்ள எனக்கு இன்னும் அந்த தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்று வந்து எனக்கு வளர்ந்து கொண்டே தான் வந்து போணுச்சு. அதனால தான் நான் வந்து தமிழ் துறை வந்து தேர்ந்தெடுத்தேன்.
0: தமிழ் மொழியே ஒரு அழகான மொழி. அந்த மொழியோடைய பெருமை எவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படிங்கிறது உங்க மூலமா தான் தெரியுது பிரசாந்த். இன்னும் நிறைய விஷயங்களுமே பிரசாந்த் அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டுலாம்.
2: ஓ வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபிய ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன காபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
3: சார்? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, வழக்கறிஞர் பிரசாந்த் அவர்கள் தான் பேசிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை, அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தமிழ் மேல பற்று இருக்கணும் அப்படிங்கிறது உங்க மூலமாவே எனக்கு தெரியுது. நீங்க தமிழ் படிச்சீங்க, ஆனா அதுக்கப்புறமா சட்டக்கல்லூரி போயிட்டு சட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. சட்டப்படிப்பு படிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது?
4: நான் வந்து தமிழ் துறை படித்து என்னுடைய கல்லூரி படிப்பு முடித்த பின்னிட்டு September 23, 2022 அன்னைக்கு வந்து சென்ட்ரல் சட்டக்கல்லூரியில் வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. நானும் போய் அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த தேதி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான தேதி, ஏன்னா என்னோடய பிறந்தநாளும் வந்து அன்னைக்கு தான். கரெக்டாக அன்னைக்கே வந்துட்டு சென்ட்ரல் சட்டக்கல்லூரியிலேருந்து எனக்கு வந்து கூப்பிட்டு அன்னைக்கு வந்து முதல்ல நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணவுடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து என்னால் வந்து அரசு இந்த பணிக்கு வந்து என்னால் செல்ல முடியாமல் போயிட்டு அந்த ஷார்டன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதனால நான் வந்து எப்பவுமே வந்து அடுத்த ஆப்ஷன் வச்சுருந்தேன். நான் வந்து என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருக்கெழுத்தாளராக போனாலுமே கூட நீதித்துறைக்கு தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்மளால் வந்து சுருக்கெழுத்தாளராக போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அப்போ சுருக்கெழுத்தாளராக ஆனாலுமே கூட நம்ம வந்து பிஎல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்துச்சு. நானும் வந்து சென்ட்ரல் சட்டக்கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணி முடித்தவொடனே என்னுடைய கல்லூரி வந்து 9:30 நினைக்கிறேன், 9:20 வந்து ஆரம்பிக்கும், 3 மணிக்கு வந்து கல்லூரி வந்து முடியும். அப்படி முடிந்த உடனே என்ன பண்ணுவோன்னா, 3 மணி கல்லூரி முடிஞ்சிச்சுன்னா 3:05 வந்து பைக் ஸ்டாண்டில் இருப்பேன். கரெக்டாக ஒரு 3:45 வந்து என்ன பண்ணுவோன்னா, சேலம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு போயிடுவேன். போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எல்லாராலையும் போய் நீதிமன்றத்தில் போய் ஒன்று வழக்கறிஞராக இருக்கணும், இல்லைனா நீதி மாண்பு பொருந்திய நீதியரசர்களாக இருக்கணும், இல்லைனா வந்து அங்கே பணிபுரியணும் நீதிமன்றத்தில். அதையும் தாண்டி ஒரு நபர் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கணும், நடைமுறைகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தால் வந்து அதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அப்பயே நான் வந்து கல்லூரி ஆரம்பித்த காலங்கள்லேயே வந்து நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து போக ஆரம்பிச்சிட்டேன். என்னெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் இருக்குது, நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுது, வழக்கறிஞர்கள் வந்து எவ்வாறெல்லாம் வாதிடுகிறார்கள் போன்ற குறிப்புகள்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட வந்துட்டு போனால் வந்து அவங்க ஏதாவது சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு SND குலசேகரன் ஐயா அவர்கள்கிட்ட வந்து கொஞ்ச நாளில் வந்து அவர்கிட்ட வந்து உரிமையல் சட்டங்களை பற்றி கற்றுக்கிட்டேன். அதன் பின்னிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒரு லால் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க, அதனால் வந்து அவர்கிட்டையும் வந்து உரிமைகளை பற்றி கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் வந்து முன்னாள் DPSPP என்று சொல்லக்கூடிய அரசு தரப்பு வழக்கறிஞரான ரவிசங்கர் திரு வழக்கறிஞர் ரவிசங்கர் அவர்கள்கிட்டையுமே வந்து இந்த குற்றவியல் சார்ந்த விஷயங்களையும் தொழிலாளர் சட்டம் சார்ந்த விஷயங்களையுமே வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கக்குள்ள என்னோடய கல்லூரி படிப்புகளில் வந்து, ஏன்னா நமக்கும் வந்து வயசாகிக்கிட்டே போகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பையன் வந்து வீட்டில் காசு கேட்கறது அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து காசு இருந்தால் வந்து வச்சு செலவு பண்ணேன், காசு இல்லைன்னா வீட்டில் கேட்கவும் மாட்டேன், கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு வந்து எனக்கு மனசு வராது. அதனால் வந்து நிறைய நாட்கள்லாம் வந்துட்டு நிறைய கஷ்டங்களோட வாழ்ந்த நாட்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்பயுமே வந்து கிடைக்கிற வேலையை சிறு சிறு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு எனக்கு தட்டச்சு தெரிஞ்ச காரணத்தினால வந்து டிராஃப்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வந்து கல்லூரி நாட்களை வந்து ஓட்டிய காலங்கள்லாம் நிறைய இருக்குது.
3: சூப்பர் பிரசாந்த், கல்லூரி காலங்களில் ஒரு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதே பெரிய விஷயம், ஆனால் நீங்கள் சட்டக்கல்லூரி, தமிழ், தட்டச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல விதங்கள்லையுமே உங்களுடைய திறமைகளை காட்டிட்டு இருந்திருக்கீங்க. பிரசாந்த் அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: எதிர்காலத்தை
2: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலேயும் கற்றது கைமண் அளவுலையும் நான் கற்றுக்கிட்டது வெறும் கால் மண் அளவு தான். அதனால் சட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கடலை போல, அந்த சட்டத்தை பற்றிய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் வந்து இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வழக்கறிஞர் தொழிலே வந்து ஒரு கற்றலுக்கான ஒரு தொழில் தான் வந்துட்டு. அதனால் வந்து தினந்தோறும் வந்து புதிய புதிய விஷயங்களை, இன்னும் நிறைய பெரிய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வைத்து இருக்கக்கூடிய வழக்காடிகளுக்கு சரியான சட்டத்தை, சரியான நீதியை வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. தற்போது உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை வந்து கையாண்டு கொண்டு வருகிறேன். மேலும் வந்து தொழிலாளர் சட்டம் சார்ந்த, தொழிலாளர் பிரச்சனைகள் சார்ந்த அதற்காக வழக்குகளை எடுத்து, இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பிளான் இருக்கு.
1: சூப்பர் பிரசாந்த், உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப சூப்பராகவே திட்டமிட்டிருக்கீங்க. இன்னும் பிரசாந்த் அவர்கள் நிறைய விஷயங்களையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: அப்புறே ஓடுது புறா.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
2: எட்டு தீக்கும் நம் குரல்
3: எட்டு தீக்கும் நம் குரல்
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே பிரசாந்த் அவர்கள் நிறைய விஷயங்களையுமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரம்ப காலகட்டத்துல தமிழ் எடுத்து படிச்சு அதுக்கப்புறமா வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக LLB எடுத்து படிச்சு ஷார்ட் ஹேண்ட் அதுக்கப்புறமா டைப் ரைட்டிங் இப்படி பல விஷயங்களை கத்துக்கிட்டு இப்ப உங்க லைஃப் போயிட்டு இருக்குது. உங்களை மாதிரியே வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அனுபவ அறிவுரை என்ன?
6: இதுக்குமே வந்து வள்ளுவ பெருந்தகை கொடுத்த ஒரு திருக்குறள் இருக்கு. அது என்னன்னா, துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யக்குள்ள உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த விஷயத்தை விடாமுயற்சியோட செய்யுங்க, உங்களுக்கு வந்து கடைசியில வந்து அது ஒரு இன்பமா வந்து அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து சட்டக்கல்லூரியில படிக்கக்குள்ள சட்டம் சார்ந்த விஷயங்களை தாண்டி உங்களுக்கு தினந்தோறும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் அல்லது வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் அது எல்லாமே நீங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. தினந்தோறும் ஒரு நாளிதழ் படிப்பதையோ அல்லது வந்து

0: மாணவர்கள் வந்து அனைத்து துறைகளிலுமே வந்து சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். எதுவுமே வந்து கேட்டால் நமக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இது குறித்த ஒரு நாலேஜை வந்து நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனை பொறுத்தவரையிலும் லா ப்ரொஃபஷனை பொறுத்தவரையிலும் டெய்லியும் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அதுபோல் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டக்காகி நின்றக்கூடாது. நீங்கள் வந்து தினந்தோறும் வந்து உங்களுடைய கல்விகளை வந்து கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அழகாக ஒன்று சொல்லுவார். என்னென்னா, சட்டம் ஒரு இருட்டறி, அதில் வக்கீல் வாதம் ஒரு விளக்கு என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அருமையாக சொல்லியிருப்பார். அப்போ சட்டம் இன்னும் இருட்டறைக்குள்ளே வக்கீலாக வரக்கூடிய உங்களின் வாதங்கள் தான் வந்து விளக்காக மாறப்போகிறது. அப்போ அந்த வழக்கை பற்றிய முழு சங்கதிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வந்து தினந்தோறும் உங்களுடைய சட்டங்களையும் சட்ட புத்தகங்களையும் சட்ட அறிவையும் அந்த வழக்கு குறித்து என்னென்னலாம் முன் தீர்ப்புகள் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இப்போ இது இதனால் இந்த வழக்கை நம்ம எவ்வாறு கையாள வேண்டும் என்று அது குறித்த நீங்கள் வந்து நாலேஜெலாம் வந்து நீங்கள் கெயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம்.
1: சூப்பர் பிரசாந்த், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மென்மேலும் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி பிரசாந்த்.
2: நன்றி.
1: இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. நம்மளுடைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய மனசில் நினச்சிருக்கிற விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாங்க நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. தினமுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயம், அதாவது கரண்ட்டில் என்ன ஒரு பிரச்சனையை மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஸோ அந்த ஒரு தலைப்பை தான் வச்சு பேசுவோம். அப்படி இன்றைக்கி என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீர் பற்றாக்குறை. இந்த நீர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு அப்படின்னா, அந்த நீரை நம்ம வந்து சேகரித்து வைக்கிறதா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிணறு இருக்குது, கிணறில் வந்து ஒரு போதுமான தண்ணீர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சேமித்து சுத்தம் பண்ணி அதை சரியாக குடிக்கிற தண்ணியாக வச்சு சேமித்து பாதுகாக்கிறதா, இல்லை ஏரிகள் குளங்கள் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக தூர்வாரி அந்த தண்ணியை வந்து சேஃபாக வச்சு அதை வந்து பாதுகாக்கிறதா, அதாவது அதையே சேகரித்து வைக்கிறதா, இல்லை புதிய ஆல்டர்னேட்டிவ் இப்போ போர் போட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிறதா, இல்லை கேன் வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறதா, ஸோ எது பெஸ்ட்டு? அதாவது இருக்கிற நீர்நிலைகளை பராமரித்து கிணறு குளங்கள் குட்டைகள் அதில் இருக்கிற தண்ணீரையே சேஃபாக சேகரித்து வச்சுக்கிறதா, இல்லை புதிய ஆல்டர்னேட்டிவ் ஒரு போர் போடுறது, இல்லை கேன் வாட்டர் வாங்கிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாமா? நேயர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு சேகரிக்கிறதா, இல்லை புதிய நீர் ஆதாரங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலைய எண் 9787-7107.8. பொதுவாக இன்றைக்கி அந்த நீர் பற்றாக்குறை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு இருக்குது, அதுவும் கேன் வாட்டரோடைய அந்த ரேட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த நீர் நிலைகளை மட்டும்தான் நம்பி இருந்தாங்க. ஸோ அந்த கேன் வாட்டர் அதெல்லாம் வந்து இல்லை. அதே மாதிரி போர் போடுறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தான் வந்து அதிகமாக வந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப மழை இல்லாத சமயத்தில் தான் போர்லாம் போடுவாங்க, மற்றபடி கிணத்துலேயே வந்து தண்ணிலாம் வந்து இருக்கும். இப்போ அந்த கிணறுலாம் தண்ணி இல்லாதப்போ தான் அந்த போர்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த நீர் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு என்ன ஒரு தீர்வு? நம்ம வந்து அதை சேகரித்து வைக்கிறதா, இல்லை மாற்று வழிகளை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, பாட்டை தொடர்ந்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில்.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷ், மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சுட்டு வரலாம்.
3: ஓ, வா போடாமே.
2: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
3: அதுவா என்ன, காஃபி ரீச் வந்துடக்கூடாது இல்ல
4: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
1: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
5: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
1: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
5: முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும்.
1: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
5: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
1: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல,

0: இந்த வயசான காலத்துல கை கால எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. உங்கள் கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி ஒரு சீரியஸான, அதே சமயம் நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, நீர் பற்றாக்குறை. இந்த நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு என்ன நாகராஜ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அதாவது ரெண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஒன்று நம்ம இருக்கிற தண்ணியை சேமித்து வைக்கணுமா, இல்லை மாற்று வழி, இப்போ கேன் வாட்டர் வாங்கிக்கிறதா இருக்கலாம், போர் போடுறதா இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுமா, எது தீர்வாக இருக்கும்? நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: சூர்யா, ஆத்தூர்லேருந்து.
4: ஆத்தூர்லேருந்து சூர்யா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா, அண்ணா இன்னைக்கு வந்து அந்த தண்ணீர் பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை இருக்கு இல்லையாங்கண்ணா, இந்த நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு வந்து நம்ம இருக்கிற ஏரி குளம் குட்டை கிணறு இதையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த தண்ணீரை பயன்படுத்துறதா, இல்லை மாற்று வழி, இப்போ தண்ணீர் அந்த எல்லாமே ஏரி குளம் குட்டை கிணறு எல்லாத்துலேயுமே தண்ணீர் வந்து இல்லை, இப்போ வந்து போர் போடுறது இருக்குது, அதுக்கப்புறம் ஆழ்துளை கிணறு வெட்டுறது இருக்குது, அதே மாதிரி கடையில காசு கொடுத்து தண்ணீர் வாங்கிக்கிறது இருக்கு, எந்த விஷயங்கள் ஒரு தீர்வா இருக்குங்கண்ணா உங்களை பொறுத்த வரைக்கும்?
5: என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரி குளங்கள்லாம் இருக்குல்ல, அதையே வந்து நம்ம இது பண்ணி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது.
4: இப்ப ஏரி குளங்கள்லயும் தண்ணி ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா என்னங்கண்ணா
5: பண்றது? இந்த மழைநீரை வந்து நம்ம சேகரிச்சோம்னா நமக்கு நிறைய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன்.
4: கண்டிப்பா, ஸ்டார்டிங்ல இருந்தே அதை சேமிச்சுட்டு வந்தா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றீங்க. அவருடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. நேயர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தலைப்புல, இப்ப தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னா அதற்கு தீர்வு நம்ம ஏரி குளம் குட்டை அதெல்லாம் வந்து பராமரித்து அந்த தண்ணீரை சேகரித்து வைக்கிறதா, இல்லை மாற்று வழிகள், ஆழ்துளை கிணறு வெட்டுறதா இருக்கலாம், போர் போடுறதா இருக்கலாம், இல்லை வேற ஒரு பணம் கொடுத்து தண்ணீரை வாங்கிக்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம், எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையன் 9 7 8 7 7 0 107 8 இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எட்டுத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை கேட்டோம். திண்டுக்கல் தேவதையே அப்படின்ற பாடல், இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி வந்து ஓட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜும் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ கோ க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது இல்லைங்களா, அதாவது உலகம் என்ன தான் கணினிமயமானாலும் அந்த கணினி இயங்கிறதுக்கும் தண்ணீர் தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டோம் இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி தலைப்பும் அதே மாதிரி தான். என்ன தலைப்பு அப்படின்னா, நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிணறு, ஏரி, குளம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நீரையே சுத்தம் பண்ணி கரெக்டாக சேமித்து வைக்கிறதா, இல்லை மாற்று வழிகள், அமௌண்ட் கொடுத்து கேன் வாங்கிக்கிறதா இருக்கலாம், இல்லை போர் போடுறதா இருக்கலாம், ஆழ்துளை கிணறு வெட்டுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது தீர்வா இது தீர்வா அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க, எழிலரசி அக்கா ஸ்டீல் பேனலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
4: வணக்கம். நாகராஜ், நிலையத்தில் நலமா இருக்கீங்களா?
3: அக்கா எல்லாருமே நலமா இருங்க. அக்கா சொல்லுங்க.
4: தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பு எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நீர், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி வச்சிருக்காங்க ஏற்கனவே முன்னோர்கள் எல்லாரும், உழவர் வல்லவர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீர் வந்து எவ்வளவு முக்கியம்னா வந்துட்டு ஒரு உயிர்ல இருந்து ஒரு உயிர் ஜீவன்ல இருந்து எல்லா உயிரும் அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடியது நீர் தான். அந்த நீர் வந்துட்டு நம்ம வந்து சேகரிச்சு சேமிப்பு நீர் வந்து சிக்கனமா போன முறையிலையும் பயன்படுத்தணும். பயன்பாட்டுக்கு மட்டும் அவசியமா அதை பண்ணணும், நமக்கு தேவைப்படும் போதுதான் பயன்படுத்தணும். தேவையில்லாத இடங்கள்ல வந்து நம்ம டேபிளா எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீர் வந்து மழை நீர் வந்து சேகரிப்புன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். மழை நீர் சேகரிப்புன்றது ரொம்பவும் அவசியமானது, தூய்மையான ஒரு இது நீர் அப்படின்னு சொல்லும் போது அந்த மழை நீர், அதுக்கப்புறம் அந்த ஆழ்குடை கிணறு சொல்லுங்க இல்லையா, அது அந்த ஆழ்குடை கிணறு இது பண்றது அதுவுமே தூய்மையான ஒரு நீர் தான். அந்த ஏரி, குளம், குட்டைகள் அப்படின்னா நம்ம காற்று நிறைய மாசுபாட வைக்கிறோம், காடுகளாம் அழிச்சு நிறைய இதாக்குறோம். அப்ப விலங்குகள்லாம் வந்து வரும்போது நடமாட்டங்கள் அதை குளிக்க வைக்கிற அந்த தண்ணிகளா அதெல்லாம் கழிவு நீராகவும் ஆயிடுது. காற்று மாசுபடுறதுனால மழையும் வராம மரங்களும் வெட்டப்படுறதுனால அந்த வந்து இயற்கையெல்லாம் நிறைய சூழல்லாம் எல்லா உயிரினமே பாதிக்கப்படுது. அதனால இயற்கையும் பேணி காக்கணும், மழை நீரை சேகரிப்போம். மாற்று வழியும் வந்து பயன்படுத்துறது தவறில்ல, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது நான் என்னோட கருத்து. வாய்த்த அளிப்புமைக்கு நன்றி.
3: ரொம்ப ரொம்ப
4: தேவதையன்ற சாங் வந்துட்டு எனக்கு ஓட் பண்றேன்.
3: கண்டிப்பாங்கக்கா, கண்டிப்பாங்க. நன்றி நன்றி
4: நன்றி பாய்.
3: எழிலரசியக்கா நம்ம கூட வந்து சொல்லியிருந்தாங்க, மாற்று வழிகள் அப்படின்றது தவறில்லை அப்படின்றத அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து இன்றைக்கி தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நான் குரல்.
1: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. அதாவது தண்ணி வரல அப்படின்னா டேங்கர் லாலி வருமா, இல்லை தண்ணி விலை காசு கொடுத்து வாங்கிடலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நிலைமை, அது தண்ணீர் பற்றாக்குறை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணியை வந்து சேகரிக்கிறது மழைநீர் சேகரிப்பு, இல்லை ஏரி குளம் குட்டை அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை சேகரித்து பத்திரமாக பார்த்துக்கிறது, ஸோ இது ஒரு ஆப்ஷனா? இல்லை வேற என்ன தீர்வு? பணம் கொடுத்து தண்ணி வாங்கி ஆகணும், இல்லை போர் போடணும், இல்லை ஆழ்துளை கிணறு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ இது தீர்வு அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க நாகராஜ்?
1: அண்ணா ரொம்ப நல்லமா இருக்கீங்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நீர்நிலைகள் இதை தூர் வரணும். அதே மாதிரி இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கறது என்ன தண்ணீர் கிடைக்கிறதோ அதை வந்து நம்ம மேம்படுத்தணும், அதுதான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மழைநீர் அப்படிங்கறது ஒரு அமுத சுரபி, அதை எந்த அளவுக்கு நம்ம சூப்பரா பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப நிறைய பேர் மாற்று வழிக்கு நான் போறேன் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மாற்று வழி அப்படிங்கறது அந்த அளவுக்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நம்ம வீட்டுல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு வசதி அப்படிங்கறத செஞ்சிருக்கிறோம், நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கறத உயரணும். சோ இந்த பிரத்யேகமான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும். அதே மாதிரி ஏரிகள் குளங்கள் குட்டைகள்லாம் தூர்வாரி அகலப்படுத்தி ஆழப்படுத்தி நீர்நிலைகள்லாம் சரிவர நம்ம பராமரிச்சோம் அப்படின்னா பெய்யக்கூடிய இந்த ஒரு மழை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகச்சிறந்த காலத்திற்கு தகுந்தாற் போல யூஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கும்பா. அதனால மழை அப்படிங்கிறது இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதை சூப்பரா நம்ம சேகரிக்கணும். நீர் பற்றாக்குறைக்கு ஒரே தீர்வு நீரை வந்து சூப்பரா சேகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதனாலதான் அன்னக்கட்டி சேமிக்கிறாங்க, அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கறது பண்ணி அந்த தொட்டியில மழைநீரை போகி அப்படி எல்லாம் சேமிக்கிறாங்க. சோ நவீனமான நீரை சேமிக்கக்கூடிய வழிமுறைகள் தான் ஒரே ஒரு தீர்வு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்ப்பா.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்கண்ணா.
2: தேங்க்யூப்பா. பை பை.
1: நன்றிங்கண்ணா. காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, சேகரிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. நேயர்கள் நீங்கள் இந்த ஒரு தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707078. தினேஷ் சேகரன் அவர்களுடைய தங்கமே அப்படின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நேயர்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இன்றைக்கி தலைப்பில் கால்

0: அவங்க தண்ணி விடுறாங்களா, அதையெல்லாம் வந்து ஒழுங்கா இந்த மாதிரி நார்மலா விடுறது தண்ணியே அந்த மோட்டர் போட்டு பிடிக்காம இருந்தாலே போனுங்க. இல்ல அம்மிச்சாலுங்க நேரடி, ஏன்னா இதுலயே வருது இல்லையே. நேற்று என்னோட தொட்டிக்கு 2.5 மணி நேரம் வரும் தண்ணியே, ஒரு பொட்டு தண்ணி இங்க வரலைங்க. ஒரு 4 உடம்புகளும் பிடிக்கல, மோட்டர் போட்டுக்கிறாங்களா சேர்த்து வைக்கிறாங்களா, அந்த காலத்துக்கு தொட்டி கணக்கா சேர்த்து வச்சு கணக்கு கணக்கா. அது வந்து நீர் பற்றாக்குறைக்கு இன்னும் சங்கடத்தான கொடுத்து நீர் பற்றாக்குறை ஏற்கனவே இருக்குது இல்லைங்களா.
1: ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா.
0: அதுக்கு இந்த மழை நீர் சேகரிப்பு அந்த மாதிரி கொண்டாடணும். கச்சிவு நீர்
1: அண்ணாவோட கால் கட் ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ணா, இன்றைக்கி இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது நம்ம வந்து சேகரித்து வைக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. அதாவது சேகரிக்கிறதும் ரொம்ப முக்கியம், மாற்று வழிகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டா ஒருத்தர் ஆரோக்கியமாக மாறிடுவார் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி இன்னைக்கு முதல் விஷயமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஐயோ தலையில் கை வச்சாலே முடி கூட்டுது அப்படின்ற ஒரு வருத்தம். யங்ஸ்டர் மட்டும் இல்லைங்க, ஓரளவுக்கு வயதானால் கூட அந்த முடி கொட்டுறது வந்து ஒருத்தருக்கு பெரிய ஒரு வருத்தமாக வந்து இருக்கும். இப்போ இந்த தீவிரமான இந்த முடி கொட்டுதல் இருக்கு இல்லைங்களா, முடி உதிர்தல், இது வந்து ஜெனட்டிக்ஸும் காரணமாக இருக்கலாம், மற்றபடி உடல் ரீதியான காரணமாகவும் மன ரீதியான காரணமாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து சத்து குறைபாடு இருக்கலாம், ஹார்மோன் மாற்றங்கள்னால இருக்கலாம், வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால இருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் வந்து உடலை பாதிக்குது. நம்மளுடைய உடலில் ஏற்படுற இத்தனை மாற்றங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்குங்க முடி கொட்டுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு. இப்போ நிறைய பேர் வந்து அந்த முடி கொட்டுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆளாவாங்க. இருந்தாலும் அது எதனால் ஏற்படுது அப்படின்னு தெரியாமல் அதை நினச்சே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதான் நிறைய ரீசன் இருக்கலாம். இப்போ முடி உதிர்வுக்கு சிகிச்சைக்கு போவாங்க, அவங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுறதை நினச்சி ஒரு மன அழுத்தத்துக்குள்ளார போயிடுவாங்க. அது இன்னும் முடி கொட்டுறதில் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட கூட வந்து யாராவது முடி கொட்டுது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அவ்வளோதான் போச்சு, முடியெல்லாம் கொட்டி போயிடும், அதெல்லாம் நிற்க வைக்காது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அது ஒரு அழுத்தமாக மாறிடும். ஸோ நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்டாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை தான் சொல்லணும். இன்னொரு 1 வீக்கில் சரியாயிரும், 2 வீக்ஸில் சரியாயிரும், இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். நெகட்டிவாக சொல்லக்கூடாது, அவங்களுக்கு வந்து அது இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 40-45 அந்த சமயத்தில் அவங்களுடைய முடி வந்து நரைக்கும் போது அதுக்கு கலர் பண்ணுவாங்க, அதுவுமே ஒரு காரணமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த நரமுடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் கலர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஸோ அந்த ஹேர் கலர் பண்ணி அந்த ஸ்டைலில் அவர் இப்படி கையை வந்து கோதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஹேர் கலரிங் வந்து அவருக்கு ஒத்துக்கலை அப்படின்றதே அவருக்கு முடியெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே மேடையில் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹேர் கலரிங் வந்து ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ அவங்க அந்த அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் வந்து அந்த முடி கொட்டுதலை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8. இது சோனா எஃப்எம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. எக்குரு நிகழ்ச்சி,
5: எக்குரு நிகழ்ச்சி
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு மருத்துவர் சிவராஜ் சார் நம்ம கூட இப்ப இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், சார் இந்த உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயம் சார் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. இப்போ இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வந்து பாதிக்கப்படுமாங்க சார்? அவங்க வந்து எப்படி அந்த உடல் பருமனை கம்மி பண்ணிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: இது உடல் பருமன்றது வந்து எலும்புகளுக்குங்கிறத விட மூட்டுக்கு வந்து பாதிப்பு அதிகம். அது அது மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துக்குமே சுகர் வருதோ பிபி வருதோ இது எல்லாமே உடல் பருமன் வந்து அது காசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உடற்பயிற்சி இது பண்ணும்போது அந்த உடல் பருமன்றது குறையறதுக்குங்கிறதுக்கொசரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது. ஒன்று வந்து உடல் பருமனுக்கொசரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மாதம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம் தெரியாது. என்னென்னா நம்ம உடலில் இருக்கிறது வந்து ஃபேட்டு, மசில்ஸ், அதாவது தசைங்கள். அந்த தசைங்களில் வந்து நம்ம இப்போ உடற்பயிற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேட்டோட குவான்டிட்டி குறைஞ்சாலும் தசையோட குவான்டிட்டி அதிகமாகும். ஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு அதே வெயிட்டில் தான் இருக்கும். நான் 3 மாதமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு வெயிட் குறையல அப்படிங்கிறது வந்து அது வெயிட் குறையாது. அது குறையிறதுக்கான டைம் வந்து இன்னும் எடுத்துக்கும். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுவரையில் எனக்கு இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு அதனால் ப்ரோஜனம் இல்லை அப்படிங்கிறதுல வந்து அதை விட்டுறாங்க. அதனால் ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே நம்மளோட ஃபிட்னஸ்க்கொசரம் தான் வைக்கணும். அதாவது ஃபிட்னஸ் மீன்ஸ் நான் வந்து 2 மாடி வந்து மூச்சு வாங்காமல் என்னால் சுலபமாக ஏறி முடிக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு இது. பட் ஆனால் அது 1 மாடியிலேயே எனக்கு வந்து மூச்சு வாங்குது, பக்கத்தில் இருக்கிறது என்னோடய ஏஜுக்கே இருக்கவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கலை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபிட்னஸ் லெவலில் வந்து குறைவாக இருக்கீங்கன்ற மாதிரி அர்த்தம். அதே இது வந்து நீங்கள் இந்த உடற்பயிற்சியெலாம் பண்ணும்போது நீங்கள் 100 கிலோ இருந்தாலும் 110 கிலோ இருந்தாலும் அங்கே இங்கே ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே ஆக்டிவிட்டி வந்து உங்களால் சிரமம் இல்லாமல் பண்ண முடியும். அதனால் உடல் குறைக்கிறதுக்குன்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அது வந்து சரி வராது. எப்பயுமே உடல் ஆக்டிவிட்டி நீங்கள் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதை வந்து ரெகுலராக வச்சுக்கணும். அதோட பை ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் வெயிட் குறைக்கிறதுங்கிறது வந்து அது தானாக நடக்கும். அது வந்து அதை மெயினாக வச்சிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மனிதன் முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த முடி உதிர்வு அப்படின்ற ஒரு பிரச்சனை தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு முடி கொட்டிட்டாலும் ஐயோ அடுத்து கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாமே கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஒரு கற்பனையினால் நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகிறதுனால இன்னும் வந்து அதிகமாக முடி கொட்டும். இது இந்த ஒரு முடி கொட்டுறதை பற்றி நினைக்கிற ஸ்ட்ரெஸ் மட்டுமே இல்லைங்க, அதாவது வேறு ஏதாச்சும் கவலைகள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதனால் முடி கொட்டும். அதாவது ஒருத்தருக்கு மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவருடைய ஹேர்ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை மணி சம்மந்தமாக இருக்கலாம், உறவுகள் சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ எதை பற்றியும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது வந்து முடி உதிர்வுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அது எப்படி வந்து அந்த முடி கொட்டுதலில் ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான மன அழுத்தம் கவலை ஏற்படும் போது நம்மளுடைய தலைமுடி அதோட இயல்பான வளர்ச்சி சுழற்சியிலிருந்து அப்படியே ஓய்வு நிலைக்கு வந்து போகுது. ஸோ இதோட காரணமாக சில வாரங்கள் மாதங்களில் நம்ம குளிக்கும் போதோ இல்லை தலை சீவும் போதோ கையில் கோதும் போதோ முடி உதிர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மன அழுத்தம் அதிகரிக்கும் போது உடலில் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்களுடைய உற்பத்தி அதிகரிக்குதுங்க. இந்த ஹார்மோன் சமநிலையின்மை முடியோட வேர்களை வந்து பலவீனப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து தடை செய்யுது. அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த ஓட்டம் தடைபடுது. அதாவது ரொம்ப மன அழுத்தம் இருக்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படும், அதே மாதிரி இரத்த ஓட்டமும் தடைபடும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, மன அழுத்தத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் அதிகமாக அந்த முறையான உணவை சாப்பிட மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படும், தலைமுடிக்கு தேவையான வைட்டமின்கள் புரோட்டீன்ஸ் வந்து கிடைக்காம போகும். அதே மாதிரி மன அழுத்தம் காரணமாக நம்மளுடைய உச்சந்தலைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த மயிர் கால்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்காம முடி உதிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான் இந்த முடி உதிர்தல் அப்படின்றது நடக்குதுங்க மன அழுத்தத்தினால. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நமக்கு வந்து முடி உதிரக்கூடாது, ரொம்ப நல்லா கருகருன்னு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முடி கொட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டை கேட்டுருங்க.
4: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம கூட கரும்புதுறையிலேருந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க, லட்சுமி அக்கா. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா இப்போ வந்து அந்த வீட்டு முறை வைத்தியம், நாட்டு வைத்தியங்கள், பழங்காலத்து உணவு முறைகள்லாம் வந்து அதிகமாக யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கக்கா. நீங்களாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அதோட பெருமைகள் பற்றி சொல்லுங்கக்கா.
7: இப்போ தான் ஹாஸ்பிட்டலில், அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலாம் இல்லை. இப்பயே நான் அதை எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம், பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் செய்வேன்.
6: இன்றைக்கி நாம் வந்து இந்த பாரம்பரிய வைத்திய முறைகள்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உணவு முறைகளை தாண்டி வைத்திய முறைகள், நாட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். அக்கா இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுவீங்களேக்கா? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் களி, கம்மஞ்சோறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்க்கா. இப்போ இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை நீங்கள் எந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துகிட்ருக்கிறீங்க? களிலாம் என்ன சாப்பிட்றீங்களாங்க்கா?
7: களி, சாம, விரவு, சோளம், கம்பு, அதனால எல்லாமே சாப்பிட்டுதான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். காட்டில் வளைஞ்சது சாப்பிட்டோம். அதனால இப்போ தான் ரேஷன் அரிசி, இப்போ உரம் ஊரிய போட்டால் தான் நான் நெல் வளையுது. அதனால தான் நான் அதை எடுத்து சாப்பிட்டுருக்கேன்.
6: சரிங்க, சரிங்க. நன்றி, நன்றி, நன்றிங்க அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்டு இருந்த உணவுகள், அதே மாதிரி இன்றைக்கெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை. உரம் ஊரியா போட்டால் தான் அந்த உணவே வந்து விளையுது, பயிரே விளையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா உங்களுடைய கருத்துக்களுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி அந்த பழைய உணவுகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாதா? இந்த உணவுகள் தான் இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு இருக்க முடியுமா? நம்ம நினச்சா இந்த ஆரோக்கியமான உணவு முறைக்கு மாற முடியாதா அப்படின்னா கட்டாயமாக வந்து முடியுங்க. நம்ம வந்து ஒரு வீக்லி ஒரு ட்வைஸ் இல்லாட்டி ஒரு 3 முறை அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆரோக்கியமான களி, அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற அந்த சாமசோறு, அந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வரகு அக்கா வந்து சொன்னாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டதுனால தான் நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருந்தாங்க. ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் அவங்களால ரொம்ப நல்லா ஆக்டிவாக வேலையெல்லாம் வந்து செய்ய முடிஞ்சது. ஸோ அது வந்து மருத்துவர்கள் கேட்டாலும் அந்த உணவு முறை தான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட கேட்டாலும் அந்த ஒரு உணவு முறை தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி வந்து அந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் நாமளும் வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும். இந்த ஒரு காலத்துலேயும் ஆரோக்கியமான உணவு முறையை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமா இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. இந்த நேரத்துல உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறோம் இந்த மாதம் முழுவதுமே. அதாவது ஆரோக்கியமான உணவு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சமைச்ச உணவுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இன்றைக்கு காலகட்டத்தில் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருக்குங்க. அதாவது முன்னெல்லாம் எப்போயாச்சும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஹோட்டலில் சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்ரி நைட்டு வந்து ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு, ஏன்னா சமைக்கிறதுக்கெல்லாம் அந்த பொருட்கள்லாம் தேவை, பாத்திரங்கள்லாம் விளக்கணும். ஸோ அந்த ரீசன்னால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட ஹோட்டலுக்கோ இல்லை ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடும்போது அது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ நிபுணர்கள் உணவியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஹோட்டல்லையும் ஒரே மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல. பழைய எண்ணெய்கள் பயன்படுத்தலாம், அதே மாதிரி பழைய மாவு பயன்படுத்தலாம், பழைய பொருட்கள் வந்து பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் சுவைக்காக ஆட் பண்ணுற அந்த மசாலா பொருட்கள் அது நம்ம உடலுக்கு தீங்கு கூட விளைவிக்கலாங்க. ஸோ இது எப்போயாச்சும் சாப்பிடும்போது அது நமக்கு வந்து பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது. ஆனால் ரெகுலராக சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் ஹோட்டல் உணவு வேணவே வேணாம்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரீசெண்டாக ஒரு டயட்டிஷியன்கிட்ட கேட்கும்போது எத்தனை முறை ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஒரு மந்த்துக்கு அப்படின்னா முற்றிலும் தவிர்க்கணும், எப்போயாச்சும் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் உணவை தவிர்க்கணுங்க. அதே மாதிரி வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டாலும் அதுலேயும் வந்து காரம் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது நம்ம உடலில் பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். அதாவது காரமான உணவுகளை ரொம்ப ரொம்ப காரமாக நம்ம சாப்பிடும்போது அது நம்ம நாக்களையும் சரி இல்லை நம்ம வந்து நம்மளுடைய குடல்லையும் சரி புண்களை வந்து ஏற்படுத்தலாம். அதுவுமே வந்து அல்சருக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குங்க. அதாவது அதிகமாக காரம் சாப்பிட்டே இருந்தால் அல்சர் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றினேன் ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு உங்களுடைய கருத்துக்களை மெசேஜ் பண்ணுங்க. பாய் பாய் நேயர்களே.
3: கருநிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இது வாக்கறேன் கூட அடுத்த ஒரு மணி நேரம் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய டெக்னாலஜி விஷயங்கள்லாம் வாரி போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இது வாக்குறேன். சரி, பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க இது வாக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட வந்து டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு உங்க காதோரம் சேர்த்துமே, அதுதான் என்னோட வேலை. சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில், இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஏஐ எந்தெந்த மாதிரியான அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கே தெரியாத ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட் வந்திருக்கு, என்னென்ன மாதிரியான புது புது ஆப் வந்திருக்கு, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாதிரியான ஆப்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோசடிகள்லேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது, நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும், உங்கள் ஸ்மார்ட் டிவைஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட கேட்க போகிறீங்க. அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகருடன். இன்னைக்கு ஆரம்பத்திலேயே திவாகரனுடன் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் எந்த ஃபோனுக்கு வந்து யூஸ் ஆகும், யார் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரியல்மி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு செமையான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் தான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இப்போ நீங்கள் ரியல்மி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ரியல்மி மொபைலில் உங்களுக்கே தெரியாத நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஒன்று தான் இந்த ஏஐ ஸ்மார்ட் லூப். இந்த ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா மொபைல்லையுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கண்டென்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு, மற்ற ஆப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஷேர் பட்டன் அழுத்தி ஆப்பை தொட்டு அப்படி பண்ணாமல் இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா சைட்லேயே அது வந்து வந்துடும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஷேர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஏஐ ஸ்மார்ட் லூப்பை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களால் ஃபைலை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் உங்கள் ரியல்மி மொபைலில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே அக்சசிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலேயே ஏஐ ஸ்மார்ட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வைக்கணும். ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனேஜ் ஆப்ஸை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு 4-5 ஆப் ஆட் பண்ணுற மாதிரியான குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா அங்கே ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அதை நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானை தொட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்படியும் உங்களோட அந்த சைடில் வரக்கூடிய ஏஐ ஸ்மார்ட் லூப்பில் இருக்கக்கூடிய ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்பப்பெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை டெக்ஸ்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை அழுத்தி பிடிச்சி அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா, சைடில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ஸ்மார்ட் லூப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஆப்புமே இருக்கும், அந்த ஆப்பில் நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததாக இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான், மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
2: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
2: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய், என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
2: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய், ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
3: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும், என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும், அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்ல, பட் இது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு இதை சஜஸ்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருக்கல் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் நீங்க கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க கருத்துக்களை அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு TWS ஏர்பட்ஸ் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 800 இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். அதாவது TWS ஏர்பட்ஸ் அப்படின்னாலே ரேட் எல்லாம் அதிகமாக இருக்குது வாங்க, நான் எப்படி அதெல்லாம் வாங்குறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு தரமான TWS ஏர்பட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரேஸ் 2 அப்படிங்கிறது அதோட பேர். TRIGGRRAZE2 அப்படிங்கிறது தான் இதோட பேர். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிசைனும் பார்க்கறது செமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப காம்பேக்டான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த TWS எடுத்து நீங்கள் பேக்கெட்குள்ளேயே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அந்த டிசைன். கேஸுக்குள்ளே உங்களுக்கு 2 ஏர்பட்ஸ் இருக்குது. கேஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு RGB லைட்டிங்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது, லுக் வைஸ் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே இருக்க அந்த ஏர்பட்ஸ் அதை வந்து நீங்கள் எது எதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமிங்க்கு செமையாக இருக்கும், சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் 40 ms ஸ்லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க, அதனால் கேமிங்க்கெலாம் இது வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதில் டைனமிக் டிரைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 ms ஒரு பெரிய டிரைவர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் இருக்கிறதுனால உங்களால் சூப்பரான சிக்னேச்சர் சவுண்டை ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஏர்பட்ஸில் ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன இது வாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணதுனால இதோட பேரிங் நீங்கள் இந்த ஏர்பட்ஸோட பேர் பண்ணுறது ரொம்ப ஸ்பீடாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேபிள் கனெக்டடாக இருக்கும், கனெக்ஷன் அதுக்கடிக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ப்ளூடூத் 6.0 வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால. இதை தாண்டி இதோட சார்ஜ் பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதோட பேட்டரி பேக்கப் வந்து நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே 40 ms வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் இல்லை அப்பப்போ யூஸ் பண்ணாலும் 120 ms வரைக்கும் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஏர்பட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு 800 பட்ஜெட்டில் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏர்பட்ஸோட பெயர் ட்ரிகர் ரேஸ் 2 அப்படிங்கிறது அதோட பேர். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 799 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, அது வக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டுலாம்.
2: ஓ வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபிய ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன, காபி ரீச் வந்துட கூடாதுல்ல
3: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.
0: அப்பப்பப்பா என்ன கூட்டம் என்ன கூட்டம், சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
4: இந்தாங்கம்மா வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
4: அம்மா என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
4: அம்மா நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னா என்னடி?
4: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
5: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பதறிய காரியம் சிதறும், சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி நிறைய நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இது வரைக்குமே நீங்க நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அடடே, இந்த பாட்டு கேட்கறதுக்கே செமையா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே நம்பரான 9787701087 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டை எங்க இடம் பெறும் அப்படிங்கறத சொல்ல முடியும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பெயர் இது மூணு போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அப்பதான் எந்த பாட்டுக்கு யார் ஓட் பண்ணிருக்கா அப்படிங்கறத தெளிவா தெரியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: சார், இப்பெல்லாம் வந்து நம்ம எங்கேயா வெளியே கடைக்கு போறோம், இல்ல ஏதாவது ஒன்று வாங்க போறோம், ஷாப்பிங் போறோம், இல்ல சும்மா ஒரு டீ குடிக்க போறோம்னா கூட நம்ம அதிகமா யூபிஐ தான் யூஸ்

0: பண்றோம். மேக்ஸிமம் இந்த ஷாப்பிங்க்கு இல்ல ஆன்லைன் வெப்சைட்ல ஏதாவது ஆர்டர் போடுறோம் அப்படின்னா கூட இப்பெல்லாம் இந்த யூபிஐ வந்துருச்சு. ஆனா இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் இந்த மாதிரியான விஷயம் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணி அவங்க ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இந்த ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் இந்த மாதிரியான விஷயத்திலாம் ஏதாவது ஸ்கேம் நடக்குதா சார்? அதுல இருந்து மக்கள் எந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் சார்?
1: ஆன்லைன் பேங்கிங்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஆன்லைன் பேங்கிங் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் நீங்க அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, பல இடத்துல வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருக்கும் போது அதுல கொடுத்துருக்க மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் பேங்கிங்க்கும் இன்டர்நெட் பேங்கிங்கும் கொடுக்காதீங்க. அதுக்கு என்ன இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோ அது அதுல இருந்து வேறுபட்ட வேற ஒரு மொபைல் நம்பரையும் வேற ஒரு இமெயில் ஐடியும் இந்த மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் கொடுங்க. இது பண்ணிட்டீங்க அப்படின்னால 90% டைம் கம்மி பண்ணி போட்டுறீங்க. ஸோ அதனால கிரிமினல்ஸ் வந்து ஈஸியாக சோஷியல் மீடியாவில் போய் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் டேட் ஆஃப் பர்த்தோ, இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸோ, இது எல்லாத்தோட டேட்ஸும் அவங்க இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதனோட காம்பினேஷன் கொண்டு வந்து இன்டர்நெட் பேங்கிங்கில் போட்டாலே ஈஸியாக அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ள ஹேக் பண்ணி எல்லாம் வந்துடலாம். அதனால அந்த காம்பினேஷனில் பாஸ்வேர்ட்ஸ் வைக்காதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பாஸ்வேர்ட்ஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ண பாருங்க.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்பவே தெளிவாகவே சொன்னீங்க. மக்களே, நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரே மெயில் ஐடி, ஒரே பாஸ்வேர்டு, ஒரே யூசர் ஐடி கொடுக்காம கொஞ்சம் மாற்றி வேற மாதிரியான யூசர் நேம் இல்லை வேற மாதிரியான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டு யூசர் ஐடி வைக்கிறதுனால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹேக்கர்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். இதை வந்து நார்மலாக உங்களோட ஒரு அக்கௌண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலே போதும், மற்ற எல்லா அக்கௌண்ட்டுமே அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால பாஸ்வேர்டை நீங்கள் ஒரே மாதிரியே எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வைக்காதுங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஞ்சம் மாற்றி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டை யூஸ்வலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 உங்கள் பேரையே திருப்பி போட்டு உங்கள் பர்த்டே டேட்டோட வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க மக்களே. இதை பண்ணிங்கனாலே போதும், ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியம் கூட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அர்ணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அர்ணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம். நானும் அவளா காத்துக்கிட்டே இருக்க மக்களே என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுவா. இன்னைக்கு நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு சமையான விஷயம் வச்சிருக்கேன், அது என்னன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பாட்டோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்களேன். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம். நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க போன் இப்போதான் வந்து வாங்கி ஒரு வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்க போன்ல வந்து சுத்தமாக பேட்டரியே நிற்க மாட்டேங்குது திவாகர், அடிக்கடிக்கு கம்மியாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்றேன் இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாம உங்க போன்ல இருக்க ஆப்ஷனை பயன்படுத்தி உங்க போனோட பேட்டரியை நீங்க செக் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்றது ஃபுல்லாக கேட்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் உங்க மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்றது வந்து ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வச்சு நான் சொல்றேன். இதுவே நீங்க வேற எந்த மொபைல் வச்சிருந்தாலும் சிமிலரா கிட்டத்தட்ட இதே மாதிரியான ப்ராசஸ் தான், ஸ்டெப்ஸ் தான். அது வந்து உங்க போனோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும், அவ்வளோதான். உங்கள் ஃபோனோட செட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே தள்ளிகிட்டே போனீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே தான் இருக்குது முக்கியமான விஷயமே, பேட்டரியிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கீழே பேட்டரி யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த பேட்டரி யூசேஜ் தான் நமக்கு வந்து இங்கே முக்கியமான ஒரு பங்காக இருக்க போகுது. உங்கள் ஃபோனில் எதுக்காக அதிகமாக பேட்டரி குறையுது, அடிக்கடிக்கு சீக்கிரமாக ஏன் குறையுதுங்கிறத நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா பேட்டரி யூசேஜ் கீழே லாஸ்ட் 24 hours, லாஸ்ட் 7 days அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு லாஸ்ட் 24 hours இருக்குல்ல, அது என்னன்னா கடைசி 24 மணி நேரத்தில் எந்த ஆப் வந்து அதிகமாக உங்கள் ஃபோனோட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சொல்லும். கடைசி 7 நாட்களில் லாஸ்ட் 7 days எந்த ஆப் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அது சொல்லும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கு, எந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காட்டிடும். இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃபோனோட பேட்டரி எந்த அப்ளிகேஷன் அதிகமாக எடுக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து உங்கள் ஃபோனில் இருக்க பேட்டரி வந்து உங்களுக்கே தெரியாத ஒரு அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷனை உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். உங்களுக்கே தெரியாத ஒரு ஆப் உங்கள் ஃபோனோட பேட்டரி யூஸ் பண்ணுது அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயம், அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச ஆப்பே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுது அப்படின்னாலும் அந்த ஆப்பை பயன்படுத்துறத குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனோட பேட்டரியை நீங்கள் பாதுகாக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் உள்ளூர்லேருந்து உலக லெவல் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் செம்ம பேச பொருளாக செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் உங்கள் கிட்ட

சொல்றதுக்காக ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நம்ம வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக கேள்வியெலாம் வந்து கேட்போம்ல. ஸோ உங்ககிட்ட கேட்கறதுக்காக இன்றைக்கி ஒரு கேள்வியை எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம லைஃப்பில் நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியமே வந்து கிடையாது. நிறைய பண காசு இருக்கிறது அப்படின்றது அவசியமே வந்து கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களே வந்து போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ரொம்ப டல்லாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச பாட்டு எங்கேயாவது கேட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு மைண்டெலாம் வந்து மாறிடும், சந்தோஷமாக வந்திருப்போம். பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து மைண்டு மாறிடும். அது மட்டும் இல்லாமல் பெட்ஸு கூட நம்ம விளாண்டோம் அப்படின்னா டக்குன்னு மைண்டெலாம் வந்து மாறிடும். ஸோ இன்றைக்கி இது வாலிபவிஸ் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது உங்களை சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவிஸ் நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, என்னையை சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு சும்மா நடந்து போனாலே ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு பிடிச்ச பாட்டை ஹெட்செட்டில் போட்டு நடந்து போகிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ்ஸில் ஜனலோரமாக உட்காந்து ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா வந்திருக்கும். ஸோ என்னையை சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது தான் நான் சொல்வேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், உங்களையே சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அது நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கு மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: ஏ திவ்யா, என்ன ஆளே பார்க்க முடியல?
0: அதுவா, நான் வெளியூர் போயிட்டு நேத்து தான் வந்தேன். சிவா,
5: வெளியூர் வாளா? எங்க போனே?
0: இல்ல புரியல.
5: இல்ல வெளியூர் எங்க போனன்னு கேட்டேன்.
0: கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன் சிவா, நேத்து தான் வந்தேன்.
5: என்னைக்கு ஊர்ல வந்த? சரி சரி, என்னைக்கு வந்த ஊர்ல இருந்து?
0: ஆமா, உனக்கு தமிழ் தெரியும் தானே, அப்புறம் ஏன் இப்படி பேசுற?
5: அதை ஏன் கேக்குற திவ்யா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் 2x ஸ்பீட்ல பேசுவான். அவனை மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன்.
0: ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு சிவா, காமெடியா.
5: எல்லாம் என் நேரம் திவ்யா, நேரம் திவ்யா.
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களைய சந்தோஷப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இதுக்கே. ஸோ இதை பத்தி நீங்க என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்களைய சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத கன்னியாகுமரியில தேவாலய மலர் சந்தையில ஒரே நாள்ல எவ்வளவு பூக்கள் திரும்ப விற்றுருக்கு? கிட்டத்தட்ட 1000 டன் பூக்கள் வந்து விற்றுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து டேட்டாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஜமாலுமே சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. 1000 டன் அப்படின்னா, இப்போது நம்ம சேலத்தில் மழை வந்து எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தப்பாக வந்துடும். எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற அந்த டைம் 6 to 7 மணி வரும்ல, அப்போ மட்டும் கரெக்டாக வந்து பேஞ்சிடும். ஸோ இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மழையெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வழியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, சேஃப்டிக்காக கொடையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க, ரெயின் கோட்லாம் வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. பைக்கில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க, தண்ணி தேங்குற இடத்துல கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களைய சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்களும் வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சுட்டு வரலாம்.
2: ஓ வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபிய ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
3: சார்? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பூமி நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் லைஃப்பில் உங்களை சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க யாரு, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
2: சுப்மணியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம் சாமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன். கால் பண்றீங்களா?
5: சாப்பிட்டீங்களா?
2: ஆ, சாப்பிட்டேன். நீங்க? ஓகே ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களை சந்தோஷப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க எதை சொல்வீங்க?
5: சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, நம்மளுக்கு பார்த்தா சின்னதா தெரியும், ஆனா அந்த சந்தோஷம் வரும்போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா தெரியும். அந்த குழந்தைங்க கிட்ட விளையாடும் போது அந்த மழலை சொல் பேசிட்டு நம்ம கிட்ட விளையாடும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். பழைய பாட்டுகளை கேட்கணும்.
2: சூப்பர்.
5: டிவி ஆன் பண்ணிட்டு அதே பழைய பாட்டு கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் தான், நம்மளையே நம்ம மறந்துடுவோம் இருக்கும். அப்புறம் பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஜன்கோரமா உட்காரணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி நம்ம உறவினர்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம அம்மா அப்பா வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட அம்மா அப்பா வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சண்டை எங்கேயோன்னு போயிடும். உடனே அவங்களை வரவே இருக்கிறது இல்லாத வரவேற்று அவங்கள கவனிக்கிறது இல்ல, அப்படியே ஹாப்பியா மனம் போயிடும்.
2: ஓகே.
5: அதே மாதிரி நம்ம குருவை நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்?
2: பாட்டி நேர்ல கண்டிப்பா ஒரு நாள் பாக்கலாம், உங்களையும் பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு.
5: அப்போ அதை விட சந்தோஷமா இருக்கும்.
2: ஓகே, நன்றி
5: நன்றி நன்றி. அதே மாதிரி நம்ம நேயர்கள் அனைவரையும் ஒன்று கூடி பார்க்கும் போது நல்லாதான் இருக்கும்.
2: கண்டிப்பா.
5: எனக்கு கொஞ்சம் ஒரு ஆளு என்ன கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும், தனியா வல்ல வர முடியாது.
2: அவ்வையாரோட
5: புக்குகளை படிக்கும் போது காலமேக புலவர் புக்கு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த இலக்கிய புக்கங்கள், அந்த சங்க கால வரலாறு இந்த மாதிரி எல்லாம் படிக்கும் போது அந்த சத்தியமன்றத்து புலவர்கள் பாட்டு ராமாயணம் அந்த செய்யுள் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நாலடியார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிதலை சின்னப்பட்ட ஆலமரத்தை மாதிரி மற்றதன் வேலுந்தி அங்கே தந்தை குதலமே தான் பெற்ற புதலும் மறைப்பட்டிடும். ஆலமரத்து விழுதுகள் எப்படி காப்பாத்துதோ அவங்க அப்பா அம்மா வயதான காலத்துல அந்த விழுதுகள் தான் அந்த ஆலமரத்தை காப்பாத்துது. அதே போல நம்ம அம்மாவுக்கு வயதான காலத்துல அவங்க குழந்தைங்க வந்து காப்பாத்தும் போது அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா?
2: ஓகே ஓகே.
5: நாலடியார்ல இது வருது, இருந்தாலும் நான் சொல்றேன் அதெல்லாம் நல்லா இருக்கும் சந்தோஷமா. அம்மா அப்பாவோட இப்ப இவ்வளவு வயசாயும் இன்னும் கூட சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு அப்படின்னு நினைச்சோம்னா அதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை.
2: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பரா சொல்லிருந்தீங்க பாட்டி, ரொம்ப நன்றி.
5: என்னோட
2: மகிழ்ச்சி என்னன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும், பிடிச்ச பாட்டை கேட்டு அப்படியே நடந்து போறது, பேருந்துகள்ல போகும்போது ஜன்னலோர சீட்டு கிடைச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படி ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிச்சிச்சு, என்ன பண்றது.
5: ஆமா, எல்லாருக்குமே பிடிக்கும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
5: அதாவது மனிதர்கள் அனைவருக்கும் பிடித்தமானது இப்ப நான் சொன்னது எல்லாமே தான்.
2: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து பிடிக்கும். ரொம்ப நன்றிமா கால் பண்ணி சொன்னதுக்கு.
5: நன்றி.
2: தாதகா பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி அவங்களோட அதாவது அவங்க லைஃப்பில் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக எவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், குறிப்பாக விண்டோ சீட்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் அதாவது உங்களைய சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ உங்களைய சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஸோ கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
6: அருமையா இருக்கிற, எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
2: அதே மாதிரி அருமையா இருக்கிறனா.
6: பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன சந்தோஷம். சின்ன வயசுல நானு அப்பா அக்கா மூணு பேர் தான் இரவுல சாப்பிட்டு சொல்ல வெளியில ஒரு குழந்தைங்க அம்மா அப்படின்னு அப்பா உடனே எழுந்து போய் கையை கழுவிட்டு ஒரு புடி சாப்பாடு போட்டு வாங்குவாரு. என்னப்பா அப்படின்னு பசி, அந்த பசியை நாம போக்குறப்போ இது மாதிரி ஒரு 10 பேர் போடுவாங்க. அதுல ஒரு சின்ன சந்தோஷம், சாப்பிடறதை விட்டுட்டு நம்ம போய் ஒருத்தர் குடுக்குறோம், அப்ப அவங்க நினைப்பாங்க. அப்ப வளர வளர வளர எனக்கு வந்து இப்ப நான் இங்க நின்றுருப்பேன், அங்க இருந்து இங்க கிராஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் போயிட்டு அவங்க கூப்பிட்டு கையை காத்து வச்சுன்னா அவங்க சந்தோஷம் போடுவாங்க. என்னன்னு இல்ல, இவ்வளவு பேர் போறாங்க வராங்க, ஒருத்தர் கூட பண்ணல, ஆனா நீ எதிர்க்கிருந்து வந்து பண்ற பற்றிய அதுல இருக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாதுன்னாங்க. எனக்கு சாப்பிட யாருன்னா கொடுத்தா, இன்னைக்கு கூட கொடுத்தாங்க சாப்பிடும். ஒரு அம்மா கேட்டாங்க, அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரசம் சாப்பாடு. அப்போ அதுல இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய கருத்து, நன்றி நன்றி நன்றி.
2: நன்றிண்ணா, நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதரன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரை சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நம்ம தாமோதரன் அண்ணா மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக பேசலாம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உங்க வாழ்க்கையில உங்களே சந்தோஷப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். இது வாலிப வயசு குரு அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேர்களுக்கும் சேர்த்து மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவன்.
0: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க. உங்களாட்டு
0: சூப்பர்
1: சூப்பர் வயசு காலத்துக்கு போக சொல்றீங்க.
0: இப்ப நீங்க சொல்லுங்கண்ணா, உங்களை சந்தோஷப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள்
1: என்னன்னா? சந்தோஷப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள்ல எதுன்னு கேட்டீங்கன்னா, சில இதுல இப்ப சினிமா தியேட்டர்ல முக்கிய நடிகர் படங்கள்லாம் பாக்கல, முக்கிய சாட்சியில எல்லாம் கை கட்டிட்டு விசில் அடிப்பாங்கல்ல அந்த காலத்துல. அதுக்கு சாத்தியமா இல்ல, விசில் போடுறதுக்கு சாட்சி இல்ல. வீட்டுல விசில் போட்டுக்கிட்டு இருந்தா மத்தவங்கள கண்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அத பெரிய பொது வெளியில ஒரு திரையரங்கத்துல பாக்கல. அவங்க திசைப்படுத்தி கை கட்டி ஆறு வாரமா இருப்பாங்க, ஆறு வாரமா ரசிப்பாங்க. அது குட்டிக்கும். அப்புறம் நான் சின்ன வயசு இப்ப முடியறதில்ல, குட்டி எங்க கிணத்துல தண்ணி இருக்குது எல்லாத்தையும் போர் போட்டு கிணத்துக்கு தண்ணி இல்லாமலே
0: வெளியிட்டாங்களே.
1: அந்த நான் அந்த காலத்துல நல்லா கடல் கதனாலும் இல்லைனாலும் ஒரு அஞ்சு அடி ஆழங்கள்ல இருக்கிற கிணறுல எல்லாம்
0: அவங்க
1: குஷியா என்னென்ன பிடிக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்ந்து பேச பிடிக்கும். நான்லாம் வர முடியாது, நீங்க தான் என்ன கூட்டு போகணும், குழந்தைமாவெல்லாம் சொல்லிக்கிட்டேன் இல்லையா. அதற்கு இந்த மாதிரி பொதுவாக பெரியவங்க கிட்டே அவங்க நாம வந்து கோபப்படுத்துற மாதிரி செய்யறாங்கன்னு நாம எதையும் நினைக்க கூடாது. எப்படின்னா அவங்களுக்கு இளவயசு ஞாபகம் வந்து குழந்தைமா நடந்துக்குவாங்க.
0: ஆமா ஆமா,
1: கூலி பாட்டின்னு சொல்ல பொதுவாக எல்லாருமே
0: அதான் புரியுது புரியுது.
1: அதை நாம ரசிக்கணும். எங்க அப்பா கூட 80 வயசுக்கு மேல, நல்லா கவனிங்க, 80 வயசுக்கு மேல ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து 80 வயசுக்கு மேல அந்த காலத்துல இந்த காலத்துல இருந்திருக்காரு. நாமெல்லாம் அந்த வயசு நினைச்சு பார்க்க முடியுமான்னு சந்தேகமா இருக்குது. இன்னொன்னு வாரு பப்பூன் கணக்க பிளாண்டு பிளாண்டு தலையில தொப்பி வச்சு போட்டு திடீர்னு அந்த மாதிரி குழந்தைமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. முதல்ல நான் ரசிச்சு அப்புறமே யோசிச்சு பார்த்தேன், ஓ இவருக்கு 7 வயசு ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அதனால 7 வயசுல எல்லாம் தலைகள தனியா 6 துணைமெல்லாம் தலைகள நிப்பாரு.
0: சூப்பர் சூப்பர்.
1: பெரிய கண்ணா இருந்தா தலைகளை சொல்லுவோம், தலைகளை பாய் வரணும், அந்த மாதிரி மாஞ்சி ஒழிப்பாரு. நானும் பாத்துருக்குறேன். நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல. எனக்கு அதோட ரொம்ப பிடிச்சமான இந்த விளையாட்டுகள் பார்க்க எல்லாம் பிடிக்கும். இந்த கிரிக்கெட் பாய் விளையாடுறாங்கல்ல, வாலிபால், பேஸ்கெட் பால், கால்பந்து, கைப்பந்து, கோகோ, நான் அந்த காலத்துல விளையாண்ட விளையாட்டுகள் எல்லாம் நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இப்போ எல்லாம் முடியுமா? நீ மனசுல அர்த்தம் போட்டுக்க வேண்டியதான். நீங்க ஏதாவது நேயர்களை சந்திக்க வச்சீங்கன்னா ருக்மணி பாட்டி மாதிரி அந்த குழந்தை தனமா இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் வச்சீங்கன்னா மற்றவங்களும் ரசிச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி

நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதுன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்களை அவ்வளோ சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட்டாக எண்டில் ஒரு ஒரு பஞ்ச் வந்து கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இல்லை வேற லெவலுங்க. ஸோ நம்ம இன்னும் இது வாலிப நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள வந்து பேசலாம். நீங்களும் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: அரிசோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்ருக்கோம். ஒரு மணி நேரம் சூப்பராக வந்து போணுச்சு. ஸோ அடுத்த ஒரு மணி நேரத்துலையும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம்.

இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இது மாதிரி உங்களையே சந்தோஷப்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்களோட உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களையே சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது இந்தியாவில் வந்து யூபிஐ சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முன்னோடியாக வந்துருக்கு. ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது யாரை பார்த்தாலும் யாரை கேட்டாலும் ஸ்கேனர் இருக்கா, ஸ்கேன் பண்ணிக்கவா, ஆன்லைனில் சென்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்போது மோஸ்ட்லி அந்த பாக்கெட்லேருந்து அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணுற அந்த கல்ச்சர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்தியாவுக்குள்ளே யூபிஐ வந்து இன்னையோட கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து ஆயிடுச்சு. 2016-17 அந்த டைமில் யூபிஐயோட பரிவர்த்தனை எவ்வளோ தெரியுமா இருந்தது, இந்தியா ஃபுல்லாக வெறும் 7000 கோடியாக தான் இருந்தது. ஆனால் இப்போது 2025-2026 இந்த வருஷத்தில் மட்டும் யூபிஐயோட அந்த பரிவர்த்தனை எவ்வளோ தெரியுமா இருக்கு, 314,000 கோடியாக வந்து அதிகரிச்சிருக்கு. நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸாக வந்து இருக்கு. ஸோ நீங்களாம் வந்துட்டு ஆன்லைனில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை அமௌண்ட்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன் இன்னைக்கு. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களையே சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
0: இந்த காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
1: முதல் பரிசாக 3,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்படும்.
0: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
0: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். திவ்யா, என்ன ஆளே பார்க்க முடியல?
0: அதுவா, நான் வெளியூர் போயிட்டு நேத்து தான் வந்தேன். சிவா,
2: வெளியூர் வாடா, எங்க போன?
0: இல்ல புரியல.
2: இல்ல வெளியூர் எங்க போனன்னு கேட்டேன்.
0: கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன் சிவா, நேத்து தான் வந்தேன்.
2: என்னைக்கு ஊர்ல வந்த? சரி, என்னைக்கு வந்த ஊர்ல இருந்து?
0: ஆமா, உனக்கு தமிழ் தெரியும் தானே, அப்புறம் இப்படி பேசுற?
2: அதை ஏன் கேக்குற திவ்யா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் 2x ஸ்பீட்ல பேசுவான், அவன மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன்.
0: ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு சிவா, காமெடியா.
2: எல்லாம் என் நேரம் திவ்யா, நேரம் திவ்யா.
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்களைய சந்தோஷப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நமக்கே வந்து தெரியும், ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது பயங்கர பூமில் போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் ஏஐ, எதுலேயும் ஏஐ அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. இப்போது ரீசெண்டாக வந்து ஏஐனால் ஜாப்லாம் வந்து லே ஆஃப் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்தியாவில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஏஐனால் நிறைய இடத்துல வேலை போய் தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இந்தியாவில் இந்த ஏஐ டெக்னாலஜினால் நிறைய இடங்களில் வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாகி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிறுவனம் அதுக்கான சர்வேலாம் வந்து எடுத்து அந்த டேட்டாவை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2022 இந்த 2026 இந்த ஒரு டைம் பீரியடில் ஏஐனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 61,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே ஏஐனால் 131,000 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டெக்னாலஜி அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே தான் வந்திருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நமக்கான வேலை வாய்ப்பு எப்பயுமே நமக்கானதாக தான் வந்திருக்கும். நம்ம ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், அதுக்கான ஸ்கில்ஸை மட்டும் எப்பயுமே வந்து வளர்த்துக்கணும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம்.
2: ஓ, வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன, காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
3: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்களையே சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறேண்ணா.
5: ஆமா, நம்ம பிரதோஷம் இல்லையா, அதனால நம்ம அயோத்தியா பட்டம் சிவன் கோயில வந்து உட்காந்துட்டு இருக்கேன்.
2: சூப்பர் தான், அருமையான தரிசனமானா.
5: எனக்கு
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி.
5: இறைவனு கூட அப்புறம் பாத்துக்கலாம், அவர் அங்கதான் இருப்பாரு. வானொலியில பேசி அவனுடைய தலையாரே கடமை.
2: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிண்ணா சொன்னதுக்கு.
5: நன்றி நன்றி நன்றி குரு.
2: ஓகேண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்கண்ணா, உங்களைய சந்தோஷப்பட வைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம்.
5: பாட்டு கேக்குறது.
2: ஓகே, பாட்டு கேக்குறது. பிடிச்ச பாட்டுலாம் கேட்டு டிராவல் பண்ணுறது ரொம்ப
5: பிடிச்ச பாட்டை வந்து டிராவல் பண்ணும்போது பாட்டு கேக்குறது. ஒரு மைண்ட் கொஞ்சம் தனியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அதை நம்ம பழைய ஃபீலிங்ஸு ஃபியான்சிலாம் பத்தி ஞாபகம் வரும். அந்த பாட்டுலாம் கேட்கும் போது அப்படியே ஓல்டு மெமரிஸ், அப்படியே பட்டர்ஃப்ளை ஏர், ஃப்ளைன் ஏர், அந்த மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது பழைய காதல் நினைவுகள் நடந்ததெல்லாம் பத்தின நினைவு வரும். அதெல்லாம் ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்.
2: ஓகே,
5: அந்த சாங்ஸ் கேட்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் சாங்ஸ்.
2: ஓகே,
5: நீங்க சாங்ஸ் கேட்டு சாப்பாடு போட மத்த கூட வீடியோ சாங்ஸ் மட்டும் தான்
2: இருப்பேன்.
5: அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த இசை பிரியன், இசை பைத்தியம் சொல்லலாம்.
2: சூப்பர் சூப்பர்ண்ணா.
5: ஆமா, இசைனா ரொம்ப எனக்கு பிடிக்கும். இசையில மயங்காத ஏதாவது உண்டா?
2: யாரும் இல்ல, யாரும் இல்ல.
5: அதான் உலகில மயங்காத, இசையில் மயங்காத, அது மாதிரிதான்.
2: ஓகேண்ணா ஓகேண்ணா,
5: இசைனா ரொம்ப பிடிக்கும்.
2: சூப்பர் சூப்பர்ண்ணா.
5: நன்றி நன்றி
2: நன்றிண்ணா நன்றிண்ணா
5: நன்றி.
2: நம்ம சதீசண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாரு. கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வந்துருக்கு. நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லணும். அதாவது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, பேக் டு பேக்கில் கேட்டுவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி நம்ம கூட நிறைய நேர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்க நம்ம வான்மதி சோனா இருக்காங்களா, அவங்க தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. சோனா லைஃப் ஸ்டைல் இந்த பேஜ்க்கான அந்த ஒரு க்ரோத் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. இப்போது மே டூர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஃபேமஸாக வந்துருக்கும். திருவிழா டைமில் வேறு லெவலில் வந்துருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த ஆடி 18 அன்றைக்கெலாம் மே டூர் டேமில் அவ்வளோ ஸ்பெஷலாக வந்துருக்குமே, அதெல்லாம் எப்படி நீங்கள் கவர் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: ஆமாம், ஆடி 18 எங்கள் ஊர் தான், மேட்டூர் தான். அது அதுவும் இல்லாமல் தண்ணி எங்கள் 16 பிரிட்ஜில் வந்து தண்ணி நம்பிருச்சுன்னா அது தண்ணி ஓப்பன் உபரி நீர்னு சொல்லி வெளியேற்றுவாங்க. அது அப்போ வந்து நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஆடி 18 இங்கே மினிப்பன் கோயில், அந்த கோயிலெலாம் செம்ம விசேஷம், ஃபுல்லாக கடைகள், அங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும், அவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ பஸ்லாம் போகாது, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து நாங்கள் நடந்தே தான் ஃபுல் அண்ட் ஃபுல், அவர் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் கூட இடம் நடக்கிறதுக்கே இடம் இருக்காது, அவ்வளோ பேர் போவாங்க. கடையை போய் சுற்றி பார்க்கவே வப்பலமா அப்படின்னு சொல்லி கிளம்பி,
6: சும்மாவே காசு இருக்கோ இல்லையோ, நானும் எங்கள் அக்காவும் கைப்பிடிச்சிட்டு வாக்கா போகலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து யாரும் இருக்கக்கூடாது, நாங்கள் தான், நாங்க ரெண்டு பேரும் தான்.
4: கண்டிப்பா காஃபி குடுவே எங்க ஊர்ல இருந்து மீட்டர் போயிருவோம், கிளம்பிடுவோம். போன் பண்ணுவா, அக்கா காஃபி குடிக்க போலாமா அப்படின்னு சொல்லுவா, ஆ போலாம், உடனே இங்க போய் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் வந்துருவோம்.
1: கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இப்போது நம்ம லைஃப்பில் நாம் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், நாம் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ அழகாக வந்து மாற்றும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் வந்திருக்கும். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சோனா லைஃப் ஸ்டைல் இந்த பேஜ்கான கிரியேட்டர் வான்மதி சோனா அவங்களோட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நல்லா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் வந்து பேச போகிறாரு. என்னென்ன பேச போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: காலையில
0: வெயிலும் அடிக்குது. ஆனா இப்போ நீங்க சொல்லுங்கன்னா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன சொல்வீங்கன்னா?
1: எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயம்னா, இப்ப மழை வருது இல்லையா, அந்த மழை வரும்போது எனக்கு அப்படியே நனையறது அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா கொடுக்கும்.
0: வாவ், சூப்பர்னா.
1: அதே மாதிரி எனக்கு, ஆமா, எனக்கு வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அப்ப ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டேன்னா அவ்வளவு ஒரு ஹாப்பியா ஆயிடுவேன். அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீடு இருக்கு இல்லையா, அங்க போவேன். அங்க போகும்பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது கிடைக்கும். காரணம், அவங்களோட ஜாலியா டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கறது இருக்கும்.
0: எல்லாத்த
1: விட எனக்கு சில சமயத்துல நல்ல பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு தோணும். போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிரியாணி அப்படிங்கிற விஷயம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கும். குட்டி குட்டி விஷயங்கள் லைஃப்ல செஞ்சு அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறது நான் லைஃப்ல ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல பெற்றிருப்பேன்.
0: சூப்பர் சூப்பர் நான் ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் கால் பண்ணி சொன்னது, வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகரன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கேக்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்களோட ஜேர்னிலேருந்து சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர், இப்போ சோசியல் மீடியா கிரியேட்டரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து வரும். அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவிட்டிஸ். சோ உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்திருக்குதா? அப்படி வந்த நெகட்டிவிட்டிஸை நீங்க எப்படி ஓவர்கம் பண்ணி வந்தீங்க?
2: ஒரு லேடியே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, வந்துட்டு அவங்க வந்துட்டு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை வந்துட்டு வெளியில பாத்துருக்காங்க, என் தம்பியை கூப்பிடும் போகும்போது. நாங்க வந்துட்டு கூப்பிட்டு போகும்போது என்ன ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் இப்படி இருக்கு, ஆனா வீடியோக்கு நல்லா பண்றேன், ஏன் வெளியில வரப்ப அது என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த லேடி வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படிலாம் பேசுற, உனக்கு அறிவு இருக்கா, இப்படிலாம் நீ வரையே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு என்னப்பா அப்படின்னு நான் ஐடிலாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காங்க. வீடியோ போட்டு அவங்களுக்கு ரீச் ஆகலை, எனக்கு ரீச் ஆயிருந்துருக்கு. அவங்க வந்து ஒரு 500 வீடியோஸ் வட்ட போட்டிருக்காங்க, ஆனால் அது அவங்களுக்கு ரீச் ஆகலை. நம்மளது ரீச் ஆனவொன்னே நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லேடி. ஆமாம், உண்மையாலுமே தான் வந்துட்டு அது ரொம்ப தப்பாக திட்டினாங்க. வந்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா, ஓசி சாப்பாடு சாப்பிட்ற, அதான் ஃபுட் பிளாக்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சொல்கிற. ஆனால் நான் வந்து இதனால் வரையும் போயிட்டு அந்த மாதிரிலாம் நான் போய் சாப்பிட்றதே கிடையாது. எங்கே போய் சாப்பிட்டாலுமே அவங்க காசே வேணாம்னு சொல்லவும் நான் கொடுத்துட்டு தான் வருவேன்.
0: கண்டிப்பாக எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் உள்ளே வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதான் வந்து செய்யும். அதை நீங்கள் ஓரங்கட்டிட்டு உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான க்ரோ அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கான கேள்வியே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா மாசிநாயக்கன் பட்டியிலேருந்து சதீசனா, வேலூர் காட்பாட்டியிலேருந்து சந்திரசேகரனா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம கூட அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. கேக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: ஒரு வீட்டின் உண்மையான வலிமை அப்படின்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட குரலும் தயக்கமே இல்லாமல் எதிரொலிக்கும் போது தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குடும்பம் அப்படின்றது வெறும் அதிகார கட்டமைப்பு அப்படின்றது கிடையாது, அது வந்து ஒரு அன்பு சமத்துவம் நிறைந்த பாதுகாப்பான வெளிப்பாடு. அப்படி அந்த குடும்பத்தில் ஒரு பெண் தன்னோட கருத்துக்களையும் அவங்களுடைய பார்வைகளையும் அவங்களுடைய மறுப்புகளையும் எந்தவித பயமோ இல்லை தயக்கமோ இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் இருக்கும்போது தான் அந்த குடும்பத்தில் உண்மையான புரிதலும் நிம்மதியும் நிலைச்சு நிற்கும். என்ன ராஜ்குமார் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த குடும்பத்திலேயே தன்னோட நியாயமான கருத்துக்களை சொல்ல முடியாம பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழல் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியின் ஒரு அழுத்தமான கேள்வி நான் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த குடும்பத்திலேயே தன்னோட நியாயமான கருத்துக்களை ஒரு பொண்ணு சொல்ல முடியாம தயங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது எப்போ மாறும், எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்க மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்க போறீங்க. கால் பண்ண முடியல அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் கூட நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத. சோ இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை பத்தி கொஞ்சம் பேசுவோமா. குடும்பம் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு இடமா வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா அந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்க ஆரம்பிச்சதுனால

கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியும், குடும்பத்தை கேர் பண்ணிக்கிறது இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனா நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா பல வீடுகளில் பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நியாயமான கருத்துக்களை கூட வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு பயம் அச்சம் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த பினான்ஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும், குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி பேசுறதா இருக்கட்டும், இந்த குடும்ப உறவுகளுக்கு இடையில இந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பெண்களுக்கு இதுல என்ன தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. பெரியவங்க பேசுறப்போ நீங்க பேசாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சு பெண்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். இதனால பல பெண்கள் அவங்களுடைய எண்ணங்களை மனசுக்குள்ளே புகுதிக்கிட்டு ஏதாவது சஜஷன் கூட கேட்பாங்க, இப்படி பண்ணா சரியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நாம சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தாலே பெண்கள் பல பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மௌனமாவே ஆகிடுவாங்க. அப்படியும் மீறி ஒரு பொண்ணு அவங்களுடைய மாற்று கருத்தை முன் வச்சா அதை ஆரோக்கியமான விவாதமா எடுத்துக்காம எதிர்த்து பேசுற நீ அடக்கமா இருக்க மாட்டியா அப்படின்ற ஒரு முத்திரையும் அவங்க மேல குத்த ஆரம்பிக்கிறதுனால பல பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பத்தியும் பேசிக்காம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அமைதியா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்காக நல்ல விஷயங்களை மட்டும் அவங்க ஏத்துக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தவறான பிம்பம் இன்னுமே நம்ம ஊர்ல இருக்க ஆரம்பிக்குது. முடிவா என்ன சொல்ல வர ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு ஒற்றை வரியில சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து குரல் கொடுக்கணும். அந்த குரல் வந்து கண்டிப்பா நியாயமானதுக்காக இருக்க ஆரம்பிக்கணும். அதுக்கான அனுபவமும் சிந்தனையும் வந்து பெண்கள் கிட்ட அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. குடும்பத்தோட மிகப்பெரிய வழிகாட்டியா பெண்கள் இருக்கிறாங்க அப்படின் போது அவங்களுடைய கருத்துக்களை தயக்கம் இல்லாம பகிரக்கூடிய சூழலை கண்டிப்பா நாம வந்து உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய ஒரு கேள்வியும் கூட. கண்டிப்பா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்க வீட்டில் கூட பெண் பிள்ளைகளுக்கா இருக்கட்டும் பெண்களுக்கா இருக்கட்டும் அவங்க தயக்கமே இல்லாம அவங்களுடைய கருத்துக்களை ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின் போது அந்த நேரத்தில் அதுக்கான சுதந்திரம் அப்படின்றத கொடுக்கணும். நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வியும் உங்க எல்லாருக்கும் இன்னொரு டைம் கேட்டலான் இருக்கேன். சொந்த குடும்பத்திலே தன்னுடைய நியாயமான கருத்துக்களை சொல்ல ஒரு பொண்ணு எந்தவித தயக்கமும் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ வந்து முடிவுக்கு வரும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க நேயர்களே. தொடர்ந்து இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: ஒரு காலத்தில் தன்னோட தோற்றத்து மேலேயே சந்தேகப்பட்டு ஃபில்டர் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க தயங்கின ஒரு பொண்ணு, 19 வயசில் சட்டக்கல்லூரி மாணவி, இப்போது 52 போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2026 அப்படின்ற ஒரு மகுடத்தை சூடி கேரளாவுக்கே முதல் வரலாற்று பெருமையை தேடி தந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போய் அந்த பெண் யாரு, என்ன மாதிரியான சவால்களை கடந்து இந்த சாதனையை பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையும் உங்களுக்காக அடுத்ததாக பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களே. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காசியா லிஸ் மெஜோ அப்படின்றதான் இவங்களுடைய பெயர். இவங்க கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவேலிக்கரை அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான். இவங்க அபுதாபியில் ஸ்கூல்லாம் படித்து முடிக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ சட்டக்கல்லூரியில் வந்து 19 வயசில் இவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ 19 வயசு தான். இவங்க 12 வயசுலேருந்தே வந்து இந்த பரதநாட்டியம், அதுக்கப்புறம் பாரம்பரிய நடன பயிற்சி இது எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நடனம் தெரியும், வயலின் வாசிக்கிறது தெரியும், ட்ரம்ஸ் வாசிக்கிறது, பாடுறது. மலையாள படத்தில் கூட நடிச்சிருக்காங்க, சைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல கலைகள்லாம் சிறந்து விளங்கிருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2021 வந்து ஹர்னா சந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நாமளும் ஏன் அழகு போட்டிகளில் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் இவங்க சந்தித்த சவால்கள் பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய உடல் தோற்றம் இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு, தயக்கம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் எதிர்கொண்ட ஒரு பொண்ணாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்திலாம் எல்லாருடைய ஃபோன்லேயுமே ஃபில்டர் ஆப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டர் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருந்திருக்காங்க. அவங்களால நம்ப முடியாது, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கை இல்லாமல் தான் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ மேடையில் போய் நிற்கிறது அப்படின்றது அந்த கம்பீரத்தை கொடுக்கும் இல்லையா, அதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அவங்க அந்த அழகி போட்டிக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னு போது ஆயிரக்கணக்கான பேர் வந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு பயம் இருந்திருக்கு. அதில் 52 பேர் வந்து இறுதியாக செலக்ட் ஆகிறாங்க. அதில் இவங்களும் வந்து செலக்ட் ஆகிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒன்று கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போதான் வந்து ஜெய்ப்பூரில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2026 அப்படின்ற பிரம்மாண்ட இறுதி போட்டி வந்து நடக்குது. அதில் 52 போட்டியாளர்களை வீழ்த்தி வரலாற்று சாதனையை படித்து வெற்றிகரமாக அவங்க வந்து மகுடம் சூட ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தை வெல்லக்கூடிய முதல் கேரள பெண்மணி அப்படின்ற ஒரு மாபெரும் வரலாற்று மைல்கல்லையும் இவங்க எட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த போட்டியில் இவங்க வின் பண்ணதின் மூலமாக வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய உலக அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பெண்கள் நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முடியாது, இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமாக வந்து பெண்களுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய தோற்றம் இப்படி இருக்குது, நம்மளுடைய உடல் இப்படி இருக்குது, நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது பெண்களுக்குள்ளே அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்கக்கூடிய விதமே வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக மாறிடுவீங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். உங்களை வந்து என்றைக்குமே குறைச்சி மட்டும் மதிப்பிடவே மதிப்பிடாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் பல சவால்களை கொடுக்க ஆரம்பிக்கும். பல பேர் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு காரணம் இதுதான். ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மையை என்றைக்கு ஒதுக்கி வச்சுருங்க, நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரடு வாங்க நேரங்களை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டுலாம்.
2: ஓ, வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன, காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
3: சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேர் குரட்டை விடுறது அப்படின்றது வந்து நல்லா தூங்குறாங்க அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பேச போகிறேன். தூக்கத்தில் மூச்சு திணறல் அப்படின்னு ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது, அதுக்கு பேர் தான் குரட்டை விடுறது அப்படின்றது. இதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். இந்தியாவில் மட்டும் சுமார் 37.4% பேர் வந்து தூக்கத்தில் மூச்சு திணறல் எனப்படக்கூடிய இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைம்ல ஒரு ஆய்வு குறிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. தூங்கும் போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்ந்து மூச்சுக்குழாய் அடைக்கிறதுனால சுவாசம் சில வினாடிகள்ல திடீர் திடீர்னு நின்றுட்டு தொடங்க ஆரம்பிக்குமா. இப்படி இந்த மூச்சுக்குழாய் சுருங்கிறதுனாலையும் காற்று உள்ளார போக முடியாத ஒரு நிலை ஏற்படுறதுனாலையும் ரொம்ப சத்தமா வந்து குரட்டை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு சாதாரண பழக்கமா நம்ம வந்து விட்டுறவே கூடாது. இது வந்து பல பேருக்கு பிற்காலத்துல பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒன்னா மாறி அதனால கடுமையான தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பா இருக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த தூக்கத்துல வந்து குரட்டை விடுறாங்க அப்படின் போது அது வந்து மூச்சு திணறல் அப்படின்றத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பா பெண்கள், உங்க வீட்டுல கணவர் இருக்காங்க அப்படின் போது அவங்க எல்லாம் குரட்டை விடுறாங்க அப்படின் போது எதனால ஏற்படுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல பெண்களா இருந்துமே வந்து ஒரு சிலர் எல்லாம் வந்து குரட்டை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து தீர்வு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான வழிமுறைகள் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றதையும் நான் சொல்றதையும் தாண்டி டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் சொல்லும் போது நீங்க கேக்குறீங்க அப்படின் போது ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய காதுகள்ல சேர்ந்திருக்கலாம், இன்னொரு சில விஷயங்கள் வந்து நீங்க வேலை செஞ்சுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது அந்த நேரத்துல உங்களுக்கு முழுசா உங்களுடைய காதுகள்ல விழாம இருந்துருச்சு அப்படின்னு போது அந்த நேரத்துல நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தவறா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு தானே பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால இந்த குரட்டை விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதிக உடல் எடை அதுக்கப்புறம் தொப்பை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்து பகுதியில கொழுப்பு வந்து ரொம்ப படிஞ்சு இந்த மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். இதுக்காக நரம்பியல் ஆய்வு வந்து ஒன்னு பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தூக்கத்துல ஏற்படக்கூடிய அந்த மூச்சு திணறல் இன்னும் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். இதுக்காக நரம்பியல் ஆய்வு வந்து ஒன்னு பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தூக்கத்துல ஏற்படக்கூடிய அந்த மூச்சு திணறல சரி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அது உயர் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இதய பாதிப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குமா. அதே மாதிரி பக்கவாதம் வர கொண்டு போய் விட்டு

அப்படின்றதையும் இந்த ஆய்வுகள் மூலமா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது ஒரு சிலர்லாம் வந்து குரட்டை விடக்கூடிய எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். அதிக உடல் எடை இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து குரட்டை விட ஆரம்பிப்பாங்க. இன்கேஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்கள்லாம் குரட்டை விடுறாங்க அப்படின்போது இப்போ உங்களுக்கு எதனால ஏற்படுது அப்படின்றது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டு நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது குரட்டை விடுறாங்க அப்படின்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க என்ன பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட கேட்டு நீங்க அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கிட்டும் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நேரலை அதை பத்தி நான் தொடர்ந்து அடுத்து பகிர்ந்து அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரடு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாம பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணாம பகுதியில பேசுறதுக்காக ஒருத்தங்களும் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கண்ணாம பகுதி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை எல்லாத்தையும் எப்படி அவங்க கடந்து வராங்க, ஒரு பொண்ணு அவங்க இருந்து இந்த சமூகத்துல சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கு, அதை எல்லாத்தையும் அவங்க கடந்து வரும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு
6: பார்த்து ஒருத்திங்க ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம லுக்கு தான். நம்ம லுக்கு நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்து தான் இப்போ நான் எல்லாருமே நம்ம கிட்ட பேசுகிறாங்க.
5: செல்ஃப் கேர் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி இன்றைக்கே நம்ம கூட சோனாவனமதி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனால் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றவங்க எல்லாரையும், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே குடும்ப பெண்மணிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அதுதான் உங்கள் முன்னாடி நான் கேள்வியாகவும் வைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய நீங்கள் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத ஒரு டைம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசல நிகழ்ச்சியில் இருக்குது, அதை எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சோனா வான்மதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திறமை அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுவும் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது அந்த திறமை அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சுதான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது பெண்களுக்கு பொதுவா ஸ்கில்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அந்த ஸ்கில்ஸை என்ன மாதிரியெல்லாம் வளர்த்துக்கலாம் பெண்கள் அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
5: அது உண்மையாலுமே முக்கியம் தான். ஆனா அது வந்து நம்ம வந்து பேச பேச தான் வரும். இப்போ ஒரு பேசுறோம் நம்ம போயிட்டு அதை நம்ம எடுத்தோன்னே வராது, அது வராதுன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அது எனக்கு வரும், நான் பண்ணுவேன், என்னால் அது முடியும்னு சொல்லி நம்ம மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு அதான் ஒருத்தங்க வந்து எல்லாருக்கும் என்ன வேணா இருக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து எடுத்தோன்னே எதுவும் கிடைக்காது இல்லையா. இப்போ ஒருத்தங்க ரீல்ஸே பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்போது அது காமெடியாக தான் இருக்கும். பண்ண அவங்க ஒரு 10 வீடியோ போகும்போது இது செம்மையாக இருக்குப்பா, அந்த மாதிரி தான். எதுவுமே வந்து முயற்சி பண்ணா முடியும்.
4: திறமை அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த திறமை இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில வீட்டுல இருந்துகிட்டே பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், வெளியில போய் பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்க ஆரம்பிக்கும், ஆனா போக போக அதை பழகிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சோனா வான்மதி. சோனா வான்மதி, இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த இடத்துல அதாவது உங்களுடைய தடைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா
6: எல்லாராலையும்
4: பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்காங்க சோனா வான்மதி. சோ அவங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல ஒரு ஹீரோயினியா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குன்றத சொல்லிருக்காங்க. சூப்பர் சூப்பர் வான்மதி, இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த இடத்துல இருக்கிறது நீங்க நினைச்ச மாதிரி வெற்றி அடைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னுமே பல கேள்விகளா இருக்கட்டும், இல்ல இந்த காசிப்னு சொல்லுவாங்க அதெல்லாமே கண்டிப்பா இருக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா வந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. சோ அதெல்லாத்தையும் எப்படி நீங்க கடந்து வரீங்க?
5: அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, அதுதான் உண்மை. நம்ம அவங்க பேச்செல்லாம் கேட்கவே கூடாது, ஏன்னா வந்துட்டு அது மண்டையிலாம் போட்டு ஏத்திக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம வந்து அதான் டிப்ரெஷன் அதில் தான் போய் நிற்கணும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது.
4: நாம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்போது அதுல வந்து பல கருத்துக்கள் அப்படின்றத வர ஆரம்பிக்கும், நம்மளை பத்தி தவறா பேசக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நாம ஒரு விஷயத்த கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கோல்ல பயணிக்கிறோம் அப்படின்போது அதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். அதை எடுக்கிறது மூலியமா நாம யாருன்றது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டு

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: பார்த்துருப்போம். எல்லா மேகங்களும் சில இது கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், சில இது தனியாக இருக்கும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எல்லா மேகங்களும் சேர்ந்து தனியாக இருந்த ஒரு மேகத்துக்கிட்ட வந்து பேசினாங்க. நீ ஏன் எப்பயுமே தனியாக இருக்க, எங்கள் கூட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இரு, நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம், நமக்கு பிடிக்கும் போதெல்லாம் மழை பெய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும், நீ எப்பயுமே சோகமாக தனிமையிலேயே இருக்க, அதனால் பாரு நீ இருக்க இடத்துல மழை கூட வரமாட்டேங்குது, நம்ம சிரித்து சந்தோஷமாக இருக்கிற போது தான் மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இந்த தனியாக இருக்க மேகம் பெருசாக கேட்டுக்கல. ஸோ அது வந்து எப்பயும் போல் தனியாகவே இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த தனியாக இருந்த மேகத்துக்கு கீழே இருக்க இடத்துல இருக்க மக்கள் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. ஸோ தண்ணி இல்லாமல் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அதை பார்த்த மேகம் வந்து புரிஞ்சுக்கிச்சு அப்போ தான், ஓ தண்ணின்றது எல்லாருக்கும் முக்கியம் போல், நம்ம ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக மற்றவங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் பறிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, மற்ற மேகங்களோட சிரித்து சந்தோஷமாக அது இருக்க இடத்துக்கு எல்லாரையும் வர வச்சு அந்த இடத்துக்கு மழையும் பெய்ய வச்சுச்சு. ஸோ மேகங்கள் சிரித்தாங்க அப்படின்னா நமக்கு மழை வரும். இதிலிருந்து இந்த ஒரு விஷயத்தையும், மற்றும் நம்ம ஒருத்தரோட தேவைக்காக மற்ற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது தவறான விஷயம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: பவனித்.
1: பவனித், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் 6th ஏ படிக்கிறேன்.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நான் ஜெராம் பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறேன்.
1: ஓகே பவனித், உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: ஆ இருக்காங்க.
1: யார் யாரெல்லாம் அது?
2: அஜில், சந்தேவ், அலங்கிருதா, தேஜா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
1: ஓ, அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றீங்க. சரி ஓகே ஓகே. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மிஸ் கிட்ட திட்டலாம் வாங்கிருக்கீங்களா?
2: சில டைம் வாங்குவோம், சில டைம் மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு படிப்போம் எக்ஸாமுக்கு குரூப்பா உட்காந்து, அதனால கொஞ்சம் நல்லா மெமரைஸ் ஆகும், நிறைய விஷயம் பண்ணிருக்கோம்.
1: ஓஹோ, படிப்பீங்களா? சரி ஓகே ஓகே. சரி,

நிச்சயம் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பவனித் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஜெயராம் கல்லூரி மாணவர்களா நீங்க? உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
3: பிஏஎஸ் ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும்
2: இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026.
3: முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும்.
2: நடைபெறும் நாள் August 28 வெள்ளிக்கிழமை.
3: நடைபெறும் இடம் ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சேலம்.
2: ரேடியோ பார்ட்னராக சோனா எஃப்எம் 107.8.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
6: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
8: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பவனித் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ பவனித் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலையை என்னான 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போ தொடர்ச்சியா நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவு செய்வாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இடையில இந்த குட் டச் அண்ட் பேட் டச் இதை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்கறது மேம்? நம்மளில் சில பேர் வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, இதெல்லாம் போய் எப்படி குழந்தைங்கிட்ட பேசுறது அப்படின்னுட்டு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம்?
9: மேலோட்டமாக நாமளே சொல்லிக் கொடுக்க யோசிச்சுட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு ஒழுங்காக சொல்லித்தராமல் இருந்தோம்னா அப்போ யார் சொல்லித்தருவாங்க? பெற்றோர்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை ஒழுங்காக அவங்களுக்கு புரிய வச்சு எந்த இடத்துல தலையில் டச் பண்ணால் ஓகே, ஃபேஸில் லிப்ஸில் டச் பண்ணக்கூடாது, செஸ்டில் டச் பண்ணக்கூடாது, ரெண்டு லெக்ஸ்க்கு நடுவில் டச் பண்ணக்கூடாது, பின்னாடி பட்டில் டச் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு கிளாரிட்டி வர மாதிரி புரிய வைக்கணும். அவங்க பாடி பார்ட்ஸ் வச்சு இல்லைனா ஒரு டால் வச்சு நல்லா புரிய வச்சோம்னா தான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்போ தே ஷுட் கம் பேக் அண்ட் டெல்லஸ், நீ இது இருந்தால் நீ யோசிக்கவே கூடாது, உடனே வந்து அம்மா அப்பா கிட்டே ரிப்போர்ட் பண்ணுங்கிறதையும் அவங்களுக்கு தைரியமாக நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க பயப்படாமல் நோ சொல்லிவிட்டு டோன்ட் டச்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க செய்ய தொடாதீங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு தொடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம தான் ஃபுல் எஃபர்ட் போடணும், போட்டு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸாக அது நம்மளுடைய கடமை, அது அவங்களோட ரைட்ஸ், குழந்தைங்களோட ரைட்ஸ் நம்மளுடைய டியூட்டி.
8: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நம்மளோட டியூட்டியில் இதுவுமே ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. கண்டிப்பாக வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட பிடித்த பாடலுக்கு ஓட் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டுலாம்.
2: ஓ வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
3: சார்? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பவனித் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ நம்ம பவனித் கூட பேசிடலாமா? பவனித், நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் போறீங்களா?
4: ஆனா தனியா கிளாஸ் போறேன்.
3: என்னென்ன கிளாஸ் எல்லாம் போறீங்க?
4: நான் வந்து டேக்வாண்டோ போறேன், அதுக்கப்புறம் யோகா கிளாஸ் போறேன்.
3: யோகா கிளாஸ், சூப்பர். சரி, எந்த யோகா கிளாஸ் போறீங்க?
4: சிவகுரு யோகா.
3: வா, வெரி குட். சரி, எத்தனை
4: பண்ணுவீங்களா? நான் டெய்லி எங்க அம்மா அப்பா கிட்ட பண்ணுவேன், டெய்லி ஒரு 3 யோகாசனம். அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவும் பண்ணுவாங்க.
3: வெரி குட். சரி, ஓகே, நீங்க அடிக்கடி செய்யற ஆசனம் எது?
4: சக்ராசனம், விதித புத்தாசனம், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு,
3: இன்னும் நிறைய இருக்கு. சரி, ஏன் இது மட்டும் அடிக்கடி செய்வேன்னு சொல்றீங்க?
4: எனக்கு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா என் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, பிரெயின் ஸ்ட்ராங்கா இருக்கு, பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு, ரிலாக்ஸிங்கா இருக்கு, அப்புறம் ஈஸியா படிக்கலாம், அப்பா அம்மா பேச்ச ஒபே பண்றேன், நிறைய ஒரு வருஷத்துக்கு அப்படி அப்படியே கிராஸ் ஆகும். ஒரு மொத்தம் 9 சக்ராஸ் இருக்கு நம்ம பாடியில. ஒரு வருஷத்துக்கு ஒரு சக்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். அதே மாதிரி நீ எப்போ 9 இயர்ஸ் பண்ணுறனோ அப்போ நான் பியூர் யோகா இதான் மாற வாய்ப்பிருக்கு.
3: ஓஹோ, அப்போ கம்ப்ளீட்டாக யோகாசனம் நம்ம கற்றுக்கணும்னா 9 இயர்ஸ் ஆகும் அப்படின்றத நான் இப்போ கற்றுக்கிட்டேன். ஓகே பவனித், இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம பவனித் கூட பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் நம்ம நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க நம்ம சோனாயப்பமோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் மூலமாவோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நம்ம சோனாயப்பமோட நம்பர் 9787-7107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மூலமாவோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி என் கூட. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட பவனித் தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கூட தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பிடி டீச்சர் முரளி சார் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை எப்படிலாம் மேம்படுத்தலாம், அதாவது பிசிக்கலாக எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஒரு மணி நேரமாவது விளையாடணும், அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் முதல் கட்டமாக யோகா பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது சார்?
4: நிச்சயமாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு யோகா ரொம்ப அவசியமானது. இந்த யோகானால் உடல் மட்டும் இல்லை மனம் சார்ந்த விஷயங்களும் குணமாகுது. ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மன அழுத்தத்தை குறைக்குது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே யோகா பண்ணலாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யோகா பண்ணலாம். அவங்களால என்ன ஆசனங்கள் முடியுமோ அந்த ஆசனங்கள் பண்ணலாம். ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி பண்ணும் போது கூட அவங்களுக்கு சுவாச குழாய் அடைப்புலாம் வராமல் உடல் ஆரோக்கியம் பெறும்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ சார் சொன்னால் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் அவங்களோட அந்த உடல் வலிமை இது ரெண்டுமே ரொம்ப சீராக இருக்கும். இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பவனித் கூட பேசிடலாமா? பவனித், நீங்கள் யோகா கிளாஸ் தாண்டி வேறு என்னென்ன கிளாஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கீங்க?
5: நான் ஹிந்தி போகிறேன், டேக்கொண்டோ ஹிந்தி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டேக்கொண்டோவில் வந்து நான் வந்து எப்படி சாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பேன். இன்னும் நான் ரெண்டு பெல்ட்டில் பிளாக் பெல்ட்டு, அப்புறம் மேட்ச் போயிருக்கேன். ஹிந்தியில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்போக்கன் ஹிந்தி மாஸ்டர்ட். நான் யாருக்கு வேணால் சொல்லிக் கொடுப்பேன்.
3: ஓ, ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அப்போது
5: ஹிந்தியில் அதுக்கப்புறம் ரிட்டன் நான் 3 லெவல் முடிச்சிருக்கேன். ஸ்டோரிஸ் நிறைய தெரியும், அப்புறம் தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் நிறைய ஸ்டோரிஸ் தெரியும்.
3: எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களே. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ பவனித்.
5: வெல்கம்.
3: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். இப்போ சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பை பை மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. நம்மள பலருக்குமே ஆஸ்திரேலியா அப்படின்னாலே சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேன் மாதிரியான பெரிய நகரங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதே ஆஸ்திரேலியாவில் இயற்கை அழகையும் வரலாற்றையும் தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களுமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம்தான் மவுண்ட் பிரியான். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. தெற்கு ஆஸ்திரேலியாவோட மத்திய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சின்ன நகரம் அடிலைட் நகரத்திலிருந்து சுமார் 128 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. பர்ரா நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் வடக்குலையும் பேரியர் நெடுஞ்சாலைக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு பேர் வந்த கதை தான் இன்னமுமே சுவாரஸ்யமானது. 1839 வருஷம் ஆளுநர் ஜார்ஜ் காவ்லர் இந்த பகுதியை சுற்றி பார்த்தப்போ அவரோட ஹென்றி பிரையான் அப்படின்றவருமே பயணிச்சார். சார்லஸ் டர்ட் மற்றும் ஹென்றி இன்மேன் உள்ளிட்டவங்க எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு ஆய்வு பயண குழுவில் ஒரு பகுதியாக தான் இந்த ஹென்றி பிரையான் இருந்தாருங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஹென்றி பிரையான் அந்த குழுவிலிருந்து பிரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் காணாமல் போயிட்டாரு. அவர் தாகத்தால் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அவரோட உடல் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைங்க. அவரோட நினைவாக தான் 1839 வருஷம் டிசம்பர் 12 இந்த பகுதியில் இருந்த மலைக்கு மவுண்ட் பிரையான் அப்படின்ற பேர் வைக்கப்பட்டது. ஒரு மனிதரோட மர்மமான மறைவு அந்த நினைவாக உருவான ஒரு மலையோட பேர் தாங்க இந்த பேர். அதே பேர் அதுக்கப்புறம் ஒரு நகரத்துக்குமே வந்திருக்கு. இன்னைக்கு மவுண்ட் பிரையான் ஒரு சின்ன சமூகமாக இருந்தாலுமே ஒரு காலத்தில் இது மிகவுமே செழிப்பான விவசாய பகுதியாக இருந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவோட புகழ்பெற்ற மெரினோ செம்மறியாடு வளர்ப்பு பண்ணைகளோட இந்த பகுதி தொடர்புடையதாக இருந்தது. இன்னைக்கு இந்த நகரத்தோட பழைய வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய முக்கிய இடங்களில் ஒன்று தாங்க மவுண்ட் பிரையான் ஹோட்டல். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விரும்புகிறவங்களுக்கு இந்த பகுதி ஒரு நல்ல அனுபவத்தை தரக்கூடியது. மவுண்ட் லாஃப்டி மலைத்தொடருக்கு வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால சுற்றியுமே மலைகள் மற்றும் திறந்த நிலப்பரப்புகளை அழகான காட்சிகளையுமே பார்க்க முடியும். இந்த பகுதியில் பிறந்த இன்னொரு முக்கியமான நபர் தான் சர் ஹூபர்ட் வில்கின்ஸ். இவர் ஒரு புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய துருவ ஆய்வாளர். இவர் பிறந்து வளர்ந்த குடிசை இப்போ மீட்டெடுக்கப்பட்டு வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக இருக்குங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற இந்த பாதை, இந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்களை எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில், முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போற கேளுடி.

என்னதா பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: வழியில் வரிகள் வெடிக்க
1: வாழப்பறம் பாருடே.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா காக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்த பொன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டிருந்தேங்க. நம்ம ஏற்காட்டிலேயே உயரமான இடம் அப்படின்னா சேர்வராயன் கோயில் இருக்கக்கூடிய அந்த சேர்வராயன் மலை தான். அந்த சேர்வராயன் மலையோட உச்சியில் அந்த கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலோட வரலாறு பலராலையும் பலவிதமாக சொல்லப்படுது. அதனால இந்த அண்ணா கிட்ட சில விஷயங்களை கேட்டிருந்தேன். அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம். பொன்ராஜ், ஏற்காடு சேர்ந்த காக்கம்பாடி. ஏற்காட்டில் உள்ள சுற்றுலாத்தலம்னு சொன்னால் சேர்வராயன் கோயில் இருக்குது, அண்ணாமலையார் கோயில் இருக்குது, இங்கே லேடி சீட் இருக்குது, இங்கே பார்க் இருக்குது, அண்ணா பார்க் இருக்குது, இங்கே ஏரி போட்டு இருக்குது, போட்டு சுற்றி பார்க்கறது போட்டு இருக்குது, அதே ரோஸ் கார்டன் இருக்குது, பக்கோடா பாயிண்ட் இருக்குது, சுற்றி பார்க்க வேண்டிய பக்கோடா பாயிண்ட் இருக்குது, நீர்வீழ்ச்சி இருக்குது, இங்கே நீர்வீழ்ச்சி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அது இந்த ஏற்காட்டு மலைக்கே வந்து இப்போ ஒரு பேர் போனது. சேர்வராயன் சொன்னால் பேர் போனது. வைகாசி மாதத்தில் தான் அது பண்டிகை போடுவோம். வைகாசி மாதத்தில் பண்டிகை போட்டால் அது எல்லாமே வந்துட்டு இந்த விசேஷத்தன்மைக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குவாங்க, எல்லாமே கோயிலுக்கு போவாங்க. அது எங்களுடைய பாரம்பரியம். அது 67 வில்லேஜும் வந்துட்டு ஏற்காடு வந்துட்டு எல்லாமே கோயிலுக்கு போவோம். அன்றைக்கி வந்துட்டு சேலம்லேருந்து வந்து நிறையா வருவாங்க, எல்லா வில்லேஜ்லேருந்து வருவாங்க. குகைக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, குகை இருக்குது, உள்ள குகை இருக்குது, குகைக்குள்ளே சாமி இருக்குது, உள்ளெல்லாம் பார்த்தோன்னா சேம்புங்கள்லாம் இருக்குது. சேம்புன்னு சொன்னால் சேம்பன் சொல்லல, சேம்புன்னு சொன்னால் அந்த இலைங்க படந்துக்கிட்டு இருக்கலாம், இந்த ஓட்டல்லாம் வந்துட்டு எல்லாம் பெருசு பெருசாக இருக்கலாம். சேமம் கிழங்கு இருக்கலாம், சேமம் கிழங்கு, அந்த கிழங்கு செடி மாதிரி உள்ளே இருக்கும். அது வந்து இது வந்து வெள்ளசம்பன் சொல்லுவோம், அது வந்து சிகப்பு சேமம்னு சொல்லுவோம், அது உள்ளுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, உள்ளே கோயிலுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கோயில்கள் இருந்தாலும் அங்கே திருவிழா நடந்தாலும் மே மாதத்தில் சேர்வராயன் கோயில் திருவிழாவுக்கு 67 கிராமத்திலிருந்து மக்களுமே இங்கே வந்துட்டு கலந்துப்பாங்க அப்படின்னும், பக்கத்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுமே இந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க அப்படின்னும் அண்ணா சொல்லியிருந்தார். ரொம்ப ஒரு பெரிய நிகழ்ச்சி தாங்க, ரொம்ப ஒரு பெரிய திருவிழா தான். நம்ம சேலத்தில் எப்படி கோட்டை மாரியம்மன் திருவிழா கொண்டாடப்படுதோ அதே மாதிரி ஏற்காட்டில் மே மாதத்தில் சேர்வராயன் கோயில் திருவிழா பழங்குடியின மக்களால் கொண்டாடப்படுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். தினமுமே நம்ம ஏற்காடு மக்களோட குரலை நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்மெல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணுவோம். ஆனால் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காகவே கனியன் பாடல் அப்படின்ற ஒரு பாடலை வச்சுருக்காங்கங்க. அந்த பாடலை கேட்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த பாடலை நான் கேட்டேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல், கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வந்து மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
7: சீனா கருணாலே செவன பெருமாளே
8: மாறாத செல்வமெல்லாம் மைந்ததுரு
7: வெள்ளாளம்
8: ஆட்டுக்கு சீட்டு அனுப்பிய நல்லவர்க்கும் பார்க்க அனுப்பிய
7: கல்யாணம்
8: ஆயிருக்கும் திங்களுக்கு நல்ல போதங்கிழமை. கழுதையே சோகமால கட்டேன மங்கிலிமா பொழுதே சோகமால.
6: ரொம்ப அருமையா இருக்கு இல்லைங்க. ரொம்ப நன்றி இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787-70-107-8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.
9: சோன்மிட்ட சோக்கப்பே

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு கருப்பு வெள்ளை புதர்குருவியை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மேற்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து இந்திய துணைக்கண்டம் தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் பரவலாக இருக்கக்கூடிய இந்த பறவை கிராமப்புறங்கள், திறந்த புதற்காடுகள் மற்றும் புல்வெளிகளில் வாழ்ந்துட்டு வருது. சின்ன உடல், ஆனா தனித்துவமான தோற்றம். சுமார் 13 சென்டிமீட்டர் நீளம் மட்டும் கொண்ட இந்த பறவையில ஆண் பெரும்பாலும் கருப்பு நிறத்துல இருக்குங்க. ஆனா அதோட இறக்கை பகுதி, பிட்டம் மற்றும் அடிவயிற்று பகுதிகள் எல்லாமே வெள்ளை நிறத்துல இருக்கும். பெண் பறவை ஆண் பறவைய மாதிரியே கருப்பு நிறத்துல இல்லாம பெரும்பாலும் பழுப்பு நிறத்திலையும் லேசான கோடுகளோடையும் இருக்குமாங்க. இளம் பறவைகளுக்கு தனித்துவமான புள்ளிகள் இருக்கும். இந்த பறவையை பார்க்கும்போது இன்னொரு விஷயத்த நீங்க கவனிக்கலாம். இது பெரும்பாலும் உயரமான மரத்தோட உச்சியில இல்லாம குட்டையான முள்மரங்கள், அப்படி இல்லைன்னா புதர் செடிகளோட உச்சியில உட்கார்ந்துக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய இடத்த கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? தனக்கு தேவையான பூச்சிகளை வேட்டையாடுறதுக்காக. இந்த பறவைகள் முக்கியமாக பூச்சிகளை உணவாக சாப்பிடுது. குறிப்பாக சில அந்து பூச்சிகள் மற்றும் வெள்ளை ஈக்கள் மாதிரியான பூச்சிகளை தான் உணவாக எடுத்துக்குது. அதாவது நம்மளோட சுற்றுப்புற சூழலோட பூச்சிகளோட எண்ணிக்கையை இயற்கையாக கட்டுப்படுத்துறதுலேயும் இப்படிப்பட்ட சின்ன பறவைகளுக்கு ஒரு பங்கு இருக்குங்க. இதோட இனப்பெருக்க காலமுமே சுவாரஸ்யமானது. பொதுவாக பிப்ரவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இனப்பெருக்கம் நடக்கும். மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் அதோட உச்சக்கட்டம் இருக்குமாங்க. ஆண் பறவைகள் பெண் பறவைகளை கவர்றதுக்காக முக்கியமான இடங்களில் உட்கார்ந்து பாடுமாங்க. அதோட அழைப்பு விசில் மாதிரியான ஒளியை கொண்டிருக்கு. கூடு கட்டுறதுக்கும் இது வித்தியாசமான இடங்களை தேர்ந்தெடுக்குது. கல் சுவர்களில் இருக்கக்கூடிய சின்ன பொந்துகள், அப்படி இல்லைன்னா கரையோரத்தில் இருக்கக்கூடிய துளைகள் மாதிரியான இடங்களில் புல் மற்றும் விலங்குகளோட முடிகளை பயன்படுத்தி கூட்டம் அமைக்குது. ஒரு நேரத்தில் பொதுவாக 2-5 முட்டைகள் வரைக்கும் இடுது. பெண் பறவை சுமார் 12-13 நாட்கள் வரைக்கும் முட்டைகளை அடைகாக்குது. இந்த சின்ன பறவைக்கு இந்தியாவில் பல பகுதிகள்லேயும் உள்ளூர் பெயர்கள் இருக்குங்க. மராத்தியில் இதை கள்ளுக்குருவி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே சமயத்தில் நீலகிரி மலைப்பகுதிகளில் இந்த பறவையோட ஒரு துணை இனம் இப்பயுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவை இயற்கையிலையும் மனிதர்களோட கலாச்சாரத்திலையும் ஒரு இடத்தை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். நீலகிரி பகுதியில் வாழக்கூடிய தோடா மற்றும் கோட்டா சமூகங்களோட பாரம்பரிய கதைகள்லேயும் இந்த பறவை இடம் பெற்றிருக்குங்க. சில சமூகங்களில் இதை நல்ல சகுனமாக பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த பறவைகளை தெய்வீக தூதர்களாகவுமே நினைக்கிறாங்க. நேர்களே, ஒரு சின்ன பறவை தான், சுமார் 13 சென்டிமீட்டர் உடல் இருக்கும். புதர்களோட உச்சியில் உட்கார்ந்துக்கிட்டு பூச்சிகளை வேட்டையாடக்கூடிய வாழ்க்கை. ஆனால் அதே பறவை பல நாடுகளில் இயற்கையிலையும் பல மக்களோட கலாச்சாரத்திலையும் ஒரு கதையாக வளர்ந்துட்டு இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு கடலுக்கு நடுவில் சுற்றியுமே நீல நிற பசிபிக் பெருங்கடல், உயரமான பவளப்பாறைகள், அதுக்கு நடுவில் இயற்கையோடையும் பாரம்பரியத்தோடையும் வாழக்கூடிய ஒரு மக்கள், அவங்க தான் பெல்லோனா மக்கள். அவங்கள பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. சாலமன் தீவுகள் நாட்டில் இருக்கக்கூடிய ரென்னல் மற்றும் பெல்லோனா மாகாணத்தோட ஒரு பகுதியாக இருக்குங்க. இந்த தீவோட பூர்வீக பெயர் முங்கிகி. பெல்லோனா தீவு சுமார் 10 கிலோமீட்டர் நீளமும் 2.5 கிலோமீட்டர் சராசரி அகலமும் கொண்டது. இதோட மொத்த பரப்பளவு சுமார் 17 சதுர கிலோமீட்டர். சின்ன தீவு அப்படின்னாலுமே இதோட இயற்கை அமைப்பு ரொம்பவுமே வித்தியாசமானதுங்க. இந்த தீவு பெரும்பாலும் உயரமான பவள சுண்ணாம்பு கற்களால் உருவாகி இருக்கு. சில இடங்களில் இந்த பாறைகள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 30-70 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குங்க. அதனால் தீவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்குத்தான பாறை சுவர்களை மாதிரி தோற்றம் உருவாகி இருக்கும். பெல்லோனா மக்கள் சாலமன் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மக்கள் தாங்க. சாலமன் தீவுகள் பொதுவாக மெலனேசிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் பெல்லோனா மாதிரியான மக்கள் சில தீவுகளில் பாலினேசிய சமூகங்களும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தீவு ரென்னல் தீவோட சகோதர தீவாகவுமே நம்பப்படுது. தீவோட சமூக அமைப்பும் ரொம்ப சுவாரஸ்யமானது தான். பெல்லோனா மக்களோட தீவில் மாதங்கி, கோங்காவ் மற்றும் சாயிஷோ அப்படின்னு சொல்லிட்டு 3 மாவட்டங்கள் இருக்குது. இந்த மையப்பகுதியில் 7 அசல் பழங்குடியின குழுக்கள் இருந்ததா தகவல் குறிப்பிடப்படுது. அதோட தொடர்புடைய பல பாரம்பரிய கிராமங்களுமே தீவில் இருக்குங்க. அதாவது சின்ன தீவு வெறும் பாறைகளும் கடலும் கொண்ட இடம் மட்டும் இல்லை, பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய பெல்லோனா மக்களோட பாரம்பரியத்தையும் சமூக அமைப்பையும் தனக்குள்ள வச்சிருக்குங்க. பெல்லோனா தீவோட வரலாற்றில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு பெல்லோனா அப்படின்ற பேரில் கூப்பிடக்கூடிய இந்த தீவோட

அசல் பெயர் முங்கிகி அப்படின்றது தாங்க. 1792 வருஷம் கேப்டன் மேத்யூ பாய்ட்டின் கப்பலான த பெலோனா அப்படின்ற பேரில் இருந்து தான் இந்த தீவுக்கு பெலோனா அப்படின்ற பேருமே வந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமே திடீர்னு அந்த பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பேர் வரத்துக்கு முன்னாடியே இந்த தீவுக்கு அதோட சொந்த பூர்வீக பெயருமே பாரம்பரியமாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் தீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலோனா ஹோல்ஸ் பகுதியில் பல கப்பல் விபத்துகள் நடந்ததாகவுமே தகவல்கள் சொல்லுது. நேர்களே, பெல்லோனா தீவை பார்த்தா முதல்ல நமக்கு தெரியக்கூடிய விஷயம் அதோட கடல் அழகு தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு உலகம் இருக்குது. முங்கிகி அப்படின்ற பூர்வீக பேர் பாலினேசிய பாரம்பரியம், உதாரணமாக பவளப்பாறைகள், தொலைதூர தீவு வாழ்க்கை மற்றும் பல நூற்றாண்டுகளை கடந்து வந்த வரலாறுன்னு, இது எல்லாமே சேர்ந்து பெல்லோனா தீவுக்கும் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி கொடுக்குதுங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேரங்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபாயர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி நவீன உலகத்தில் நம்ம தினமும் எத்தனையோ செய்திகளை கடந்து வரோம். சில செய்திகள் நம்மளை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும், சில செய்திகள் நமக்கு வந்து ஒரு கவலையை தரும், சில செய்திகள் மட்டும்தான் நம்ம நெஞ்சை நிகழ வைக்கும். மனிதம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையை நமக்குள்ளார வந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் சொல்ல போகிறேன், நம்மளை நிகழ வைக்கக்கூடிய ஒரு கதை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் 84 வயதான முதியவர் பரமசிவன், அவரோட ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டகாலம் அப்படின்னு வரும். ஸோ அந்த கஷ்டகாலத்தில் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க கிட்டயோ தெரியாதவங்க கிட்டயோ அந்த பணத்தை வந்து வாங்குவோம். ஆனால் சில சமயம் வந்து அது ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நண்பர்கள்கிட்டே வந்து ஒரு 500 வாங்குகிறோம், அது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு அப்புறம் நம்மளும் மறந்துடுவோம், அவங்களும் மறந்துடுவாங்க. ஸோ அது திரும்பி தரவே மாட்டோம். ஸோ நம்மக்கிட்ட வாங்கினவங்களும் யாராவது தராமல் இருப்பாங்க, சரி சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்படி பரமசிவன் அவர்களும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு கஷ்டகாலம்லாம் வரும்போது ஒருத்தர்கிட்ட கைமாறாக பணம் வாங்குறார். அதாவது ஒரு பணம் வாங்கிட்டு ஓரளவுக்கு அதிகமான பணம் அப்படின்னா கூட நம்மளுடைய நிலைமை நல்லா வந்ததும் அது திருப்பி கொடுக்கறது சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் வாங்கின பணத்திற்கு மீதி தொகையை திருப்பி கொடுக்கறதுக்காக அவரோட 84 வயதில் உடல்நலக்குறைவையும் பொருட்படுத்தாமல் தன்னோட நண்பரை தேடி அலைந்து அவர் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலையில் அவருடைய அந்த சூழலை அமைச்சிக்கிட்டு அவர் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, அது வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக வந்துருக்குங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற இந்த பாதை, இந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில், முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தில் ஏதாவது ஒரு பண கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பணம் வாங்குவோம். அந்த பணம் வந்து ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கும். ஆனால் நினச்சி பாருங்கள், நம்ம திருப்பி தரத்துக்கு நம்மக்கிட்ட போதுமான ஒரு பணம் வந்ததுக்கப்புறம், ஆனால் நம்ம கிட்ட கடன் கொடுத்த அந்த ஒரு நபர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல அவர் இல்லை நமக்கு வந்து இனிமேல் கடன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். ஆனால் பரமசிவன் அப்படின்ற தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு 85 வயது முதியவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு கஷ்டகாலம் வந்திருக்குங்க. அந்த கஷ்டகாலம் வந்தப்ப என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட கொஞ்சம் கைமாத்தா பணம் வாங்கியிருக்கிறார். அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு அவர் கஷ்டகாலம்லாம் மாறி திரும்ப அவர்கிட்ட அந்த கடன் வாங்கின பணம் வந்து அடைக்கிற மாதிரியான பணம்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, தனக்கு கடன் கொடுத்தவரை தொடர்பு கொண்டு எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நபர் எங்கே போனார் அப்படின்னு இவருக்கு தெரியல. இப்போ வேற யாராவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி இந்த பணத்தை வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்கியிருக்கலாம், நம்ம ஃபேமிலிகிட்ட கொடுத்துடலாம், இல்லை சாப்பிட்லாம், இதில் ஏதாவது டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை எப்படியாவது திரும்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி 84 வயசில் ஒருத்தர் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அதாவது அந்த மனித மாண்பு, ஒருத்தர் நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும், ஒருத்தர் நம்மளை நம்பி ஒரு பணம் கொடுத்தாங்க அந்த நம்பிக்கை போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எத்தனை வயசுலங்க, 84 வயசில் ஒரு 70-75 வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடக்கிறதோ ட்ராவல் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 84 வயசில் ஒருத்தர் தேடி அலைகிறாரு, இந்த ஒரு செய்தி இணையதளத்தில் ரொம்ப வைரல் ஆகுது அப்படின்னா நினச்சி பாருங்கள், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் மழை வேற பெய்யுது, வா ஏன் சூடா ஒரு காஃபி குடிச்சுட்டுலாம்.
2: ஓ வா போலாமே.
1: ஏய் ரமேஷ், என்னடா காஃபியை ரைட் ஹேண்ட்ல குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல குடிச்சிட்டு இருக்க?
2: அதுவா என்ன காஃபி ரீச் வந்துடக்கூடாதுல்ல
3: சார்? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார்.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவருடைய பேரு பரமசிவன். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அதாவது அவர் வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஒரு கடன் வாங்குறார். நண்பர்கிட்ட அதை திருப்பி தர்றதுக்காக அவருடைய 84 வயசில் அவரை தேடி அலைகிறார். ஸோ அவருடைய ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். தூத்துக்குடியில் கோவில்பட்டி வாவூசி நகரை சேர்ந்தவர் தான் பரமசிவன் ஐயா. அவருடைய வாழ்நாளில் கட்டட தொழிலாளியாக அவர் வந்து வேலையை பார்த்துட்டு வர்றாரு. அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு நண்பர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் பால்சாமி. இவர் என்ன ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, கோவையை சேர்ந்தவர். கோவில்பட்டி கருவாட்டு பேட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவாட்டு கடை வந்து நடத்திட்டு வர்றாரு பால்சாமி. அப்போ காலம் எப்பயும் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா. அப்படி ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி பரமசிவன் ஐயாவுக்கு வந்து ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர்கிட்ட போதுமான ஒரு பணம் வந்து இல்லைங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய நண்பர் ஹெல்ப் பண்ணுறார் பால்சாமி. அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நண்பர்கள் தான் வந்து அந்த வட்டி இல்லாமல் பணம் தருவாங்க. மற்றவங்களாம் வட்டி போட்டு தான் தருவாங்க. ஸோ அப்படி பால்சாமியும் வந்து வட்டியும் ஒரு சுயநலமும் இல்லாமல் அவருடைய நண்பரோட அவசர தேவைக்காக, அதாவது பரமசிவன் ஐயா அவர்களுடைய அவசர தேவைக்காக ஒரு 3000 ரூபாய் கைமாறாக கொடுத்து உதவி இருக்கிறார். உதவி செய்த அந்த நண்பருக்கு நன்றியோடையும் இருந்திருக்கிறாரு பரமசிவன். பணம் வாங்கி ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறமா ஒரு 1500 ரூபாய் அவர்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துட்டார். அதற்கப்புறம் இன்னொரு பாக்கி 1500 ரூபாய் தர வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த பணத்தை தரத்துக்கு அவர் வந்து தேடும்போது பால்சாமி ஐயா எங்கே போனார் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சோனாயப்பமில் ஒளிபரப்பாகக்கூடிய சுதந்திர கலைஞர்களுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. இன்னைக்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த பரமசிவன் அவர்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பரமசிவன் அவர்களுக்கு பால்சாமி அப்படின்ற ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் வந்து கோவில்பட்டியில் ஒரு கருவாட்டு பேட்டையில் கருவாட்டு கடை வந்து போட்டிருக்கிறார். அதற்கப்புறம் அவருடைய நேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர். ஒரு கட்டத்தில் ஒரு 3000 ரூபாய் அவர்கிட்ட கடன் வாங்குறார். யார் அப்படின்னா பால்சாமி அவர்கள்ட்ட பரமசிவன் ஐயா அவர்கள் வந்து வாங்குறாங்க. அப்போ அந்த பணம் வந்து ஓரளவுக்கு கிடைச்சதுக்கப்புறமா ஒரு 2 மாதத்தில் ஒரு 1500 ரூபாய் திரும்பி தந்துடுறாரு. இன்னும் ஒரு மீதி 1500 ரூபாய் தரணும். ஆனால் இப்போ வயது மூர்ப்பு காரணமாக பரமசிவன் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போ வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் தன்னுடைய நண்பர் பாலன்சாமியோட இருந்த ஒரு தொடர்பு வந்து அப்படியே வந்து நின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நாட்கள் வந்து போகுது, வருடங்கள் கூட கடந்து போகுது. அப்புறம் ஓரளவுக்கு வந்து அவர் நார்மலாக உடல்நிலையெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நடமாட ஆரம்பிக்கிறாரு பரமசிவன். அப்போ அவருடைய மனதில் ஒரு பெரிய ஒரு பாரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, நண்பர்கிட்ட வாங்கின அந்த 1500 ரூபாய் மிச்ச பணம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு. உடனே வந்து அவரை தேடி பார்க்கும்போது அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னே தெரில. காலங்கள் மாறினது மாதிரி உலகமும் மாறினுச்சு. பால்சாமி அவர்கள் அவர் நடத்தி வந்த அந்த கருவாட்டு கடையவே வந்து காணலை. அந்த பகுதி முழுவதுமாக வந்து தேடி பார்க்குறாரு. பால்சாமி தங்கியிருந்த அந்த இடங்களெல்லாம் விசாரிக்கிறாரு. எந்த ஒரு விஷயமே அவருக்கு கிடைக்கல. அவர் எங்கே இருக்கிறார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அதே மாதிரி பால்சாமி அவர்களுடைய குடும்பம் கோவையில் இருக்கிறதா ஒரு தகவல் மட்டும் இவருக்கு வந்திருக்கு. கோவையில் எந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியல. யோசிச்சு பாருங்க நேயர்களே, இன்னைக்கு காலகட்டத்தில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு கொடுத்தவங்களை ஏமாற்றக்கூடிய நியூஸ் கூட நம்ம நிறைய பார்க்க முடியும். ஆனால் வெறும் 1500 ரூபா பணம் வந்து திரும்பி கொடுக்கணும், அவர் இறக்கிறதுக்குள்ளார கொடுத்துடணும், அவர் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு மனசு பரமசிவன் ஐயா அவர்களுடைய மனசு. தொடர்ந்து இவருடைய கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. அதாவது வாழ்க்கையில் நிறைய கதைகளை நம்ம வந்து கடந்து வருவோம், நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சில கதைகள் மட்டும் நம்மளை நெகிழ வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கதை நாம் வந்து ரீசண்டாக பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதாவது யாருடைய கதை அப்படின்னா, பரமசிவன் அப்படின்னு ஒரு 84 வயது முதியவருடைய ஒரு கதை. 85 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து நார்மலாக வந்து ஒரு கட்டட தொழிலாளியாக இருக்கிறாரு. நல்ல ஒரு வருமானம்லாம் இருந்தால் கூட ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய பால்சாமி அவர்கள் வந்து கொடுத்து உதவுறாரு. வட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கைமாத்தா வந்து ஒரு 3000 ரூபா கொடுக்குறாரு. திரும்பி தரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அப்புறம் ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பணமும் கொடுத்துட்றாரு. ஒரு 1500 ரூபா கொடுத்துட்றாரு, மிச்ச பணம் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மிச்ச பணம் தரத்துக்கு இவருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்லேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், வெளியெல்லாம் போக முடியாமல் நடமாட முடியாமல் ஆகிறாரு. அப்புறம் உடல்நிலையெல்லாம் சரியானதுக்கப்புறம் அவர் வந்து நடமாட ஆரம்பித்ததுக்கப்புறம் பால்சாமிக்கு வந்து ஒரு 1500 ரூபா தரணுமே, அவர் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்கிறதுக்குள்ளே எப்படியாவது அந்த 1500 ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கடை வச்சுருந்தார் இல்லைங்களா, கருவாட்டு கடை கோவில்பட்டியில், அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கிறாரு. அப்படி ஒரு கடையே இல்லை, ஏன்னா வருடங்கள் வந்து கடந்து போயிருச்சு, அப்படி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே அந்த கடையே வந்து இல்லை. அங்கே இருக்கவங்ககிட்டலாம் விசாரித்து பார்க்குறாரு, அவர் எங்கே போனார் அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவருக்கு தெரியல. ஆனால் அவருடைய நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர், அங்கே தான் அவருடைய ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் அவருக்கு தெரியுது. ஆனாலும் எங்கே இருக்கிறாங்க, என்ன ஊர் கோயம்புத்தூரில் அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்போ இவர் மனசில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ வயசு எனக்கும் ரொம்ப ஆயிடுச்சு, உடல்நிலையும் சரியில்லை, நான் இறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய குடும்பத்தினரிடமோ இல்லாட்டி அவர்கிட்டயோ அந்த 1500 ரூபாயை திரும்பி தந்துடணும், அவரை பற்றிய தகவல் வந்து இருந்தால் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்டுட்ருக்கிறார். அதே மாதிரி தினமும் கோயிலுக்கு போயிட்டு சாமியும் வந்து வணங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு கதை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது அந்த நம்பிக்கை, நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நம்ம எப்படியாவது போராடியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இவருடைய கதையிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ்.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.